0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3
2: குமரி எஃப்எம் 101.
3: கதிரவன் கரம் நீட்டும் காலைவான காற்றோடு கலந்து உங்கள் மனதோடு பயணிக்க உங்கள் இதயங்களை தேடி வருகிறது நம்ம ஊர் நம்ம வானொலி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரியம் 101. புன்னகையை பகிரும் நேயர்களே, இசையை ரசிக்கும் இதயங்களே, இந்த காலை பொழுதை ஒன்றாக அழகாக்குவோம் குமரி பண்பலை 101. அன்பு நேயர்களே, உங்களை வரவேற்கிறோம். இந்த சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் 28 தேதி திங்கள் கிழமையில குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்.

நேரம் 6 மணிக்கு செல்கிறது. சில கனப்பொழுது தரும் சென்னை வானொலியின் செய்தி சுருக்கம் இணைந்திருங்கள். இது உங்கள் அன்பு வானொலி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமின்றி தேசத்துக்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத

0: நடவடிக்கைகளால் தான் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசை எங்கள் மொழி, அன்பு உங்கள் பதில். இந்த அழகிய காலை பணம் பயணம் இனிதே தொடரும் வேளை 6:03 உங்கள் மனம் மகிழ கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. பண்பலை நூற்றாண்டின் நிகழ்ச்சிகள் இனி என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளும் அறிவிப்பு இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 குரலமதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை தேதியும் செய்தியும். வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:00 தமக்கென முயலா நோன்தாள். தியாகி பகத்சிங் அவர்கள் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் மு ஜீவானந்தம் அவர்கள். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்ப நேரலை. 12:00 படிப்பும் பணியும். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். 11:00 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியன் மலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்தில்

0: उठाएंगे तो उसका करारा जवाब दिया जाएगा। अब आज का भारत आतंकवाद के खिलाफ जीरो टॉलरेंस पॉलिसी लेकर चल रहा है।
1: Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will inaugurate a two-day national conference on agriculture for Rabi campaign 2026 in New Delhi today. The Department of Agriculture and Farmers Welfare will organize the conference to deliberate on key priorities and preparedness for the forthcoming Rabi season. In a statement, Agriculture Ministry said that the two-day conference will focus on strengthening center-state coordination and evolving a coordinated outcome-oriented strategy for enhancing agricultural production, productivity, sustainability and farmers' incomes. The deliberations will also build upon the key learnings and outcomes of the recently held zonal conferences on agriculture. The Department of Animal Husbandry and Dairying will launch the Livestock Insurance Portal in New Delhi today. Union Minister for Fisheries, Animal Husbandry and Dairying, Rajiv Ranjan Singh, will launch the portal, marking an important milestone in the digital transformation of livestock insurance services in the country. The Election Commission of India has revised the schedule of the ongoing Special Intensive Revision 2026 in Delhi. According to the Chief Electoral Officer of Delhi, the last date to file claims and objections will be 30th of next month. India has sent a consignment of life-saving medicines and medical consumables for the Government Hospital of Kabul as part of its ongoing humanitarian assistance. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that health remains at the heart of India's humanitarian assistance to the Afghan people. In men's cricket, Virat Kohli's majestic century and Shubman Gill's fluent 100 powered India to a commanding 8-wicket victory over West Indies in the first ODI in Thiruvananthapuram last night. Kohli remained unbeaten on a sensational 139, while Ruturaj Gaikwad finished unbeaten on 13. Chasing a target of 296, India made 300 for 2 in 41.4 overs to take a 1-0 lead in the three-match ODI series. Kohli's innings was the centrepiece of India's successful chase, as the former India captain produced an aggressive display after initially settling into the innings. And in Asian Games, India will face Afghanistan in the second quarter-final of the men's cricket today in Nishin. The match will start at 10:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
2: Neram 6:10.
3: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
4: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்து செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறிநாய் கடியால் விளையும் ரேபிஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக் கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28 நாள் உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரசால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த நாளை நினைவு கூறும் நாள் இந்நாள். நாய் கடித்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும். முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும்.

0: ஆகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28 தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர்வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க, இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
3: கருத்தோடு பல தகவலும் தந்து
2: உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
3: உங்கள் குமரி பண்பலை 101.
4: நேரம் அழகான காலை 6:15. ஒரு நல்ல நாளின் தொடக்கம் உங்கள் அன்பால் இன்னும் அழகாகிறது. Thanks for being with us this morning. இசையும் உற்சாகமும் நல்ல எண்ணங்களும் தொடர்ந்து உங்க கூடவே பயணிக்கும் ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலையுடன். 2 வரிகளில் ஒரு வாழ்க்கை பாடம். காலம் கடத்தும் அழியாத சிந்தனை, இதுதான் வள்ளுவம். இன்றைய நாளையும் ஒரு நல்ல குரலோடு தொடங்குவோம் குமரி FM 101. வார்த்தை சின்னதாக இருக்கலாம், ஆனால் அர்த்தம் வாழ்க்கை முழுவதுமாக.

0: பண்பாவது செருக்கின்றி வாழ்வதாகும். சிறுமை பண்பாவது செருக்கின் மிதப்பில் திளைத்து விடுவதாகும். குறள் எண் 979 அதிகாரம் பெருமை.
1: குறளமதம் கேட்டும் குவரியகம் 101 காலை நேரம் அப்படின்னாலே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு பாசிட்டிவ் தாட், ஒரு அழகான ஸ்மைல், இதெல்லாம் உங்க கூடவே ஆல்வேஸ் டிராவல்ல இருக்கும். ஏன்னா குமரி எஃப்எம் 101 உங்க கூடவே ஹாப்பியான ஜேர்னில இருக்கு. சப்தங்கள் நிறைந்த உலகில் சற்றே அமைதியாக மனதை திருப்புவோம். அவசரங்கள் அதிகரித்த வாழ்க்கையில் இறைவனை நினைப்பதற்கான பண்பலை நூற்றொன்றின் நேரம். வார்த்தைகள் சொல்ல முடியாத பல உணர்வுகளை இசை சொல்லும். அப்படிப்பட்ட இசையோடு இறை நினைவும் சேர்ந்துவிட்டால் நம் செவிகளுக்கு மட்டுமல்ல இதயத்திற்கும் ஒரு இனிய பயணம். குமரி எஃப்எம் 101 ன்

பக்தி மாலை கேட்போம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்டின் மெகா மந்தன் இஎம்ஐ மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
1: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
2: நேரம் 6:24. குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்கிறார் வீரமணி ராஜு.

நேரம் 6:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். பண்பலை 101 பக்தி மாலையில் இனி பி. சுஷீலா பாடிய பாடல்.

0: குமரி பண்பல் நூற்றொன்றில் பக்தி மாலை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் 100வது விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்களுக்கு வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்திய வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து 3 நாள் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம்போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு

0: இதுல எங்க துறை ரீதியாக எஸ்சிஎஸ்டி இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம் பண்றாங்களோ அவங்கள வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதுல கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்கிறத கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் சாதி மத பாகுபாடு இன்றி மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தாவேகாவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தாவேகா ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகரிலும் மட்டுமே காண கிடைக்கும் இதுபோன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதை இல்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று

தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலாப் பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 41.4 ஓவரில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 300 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 101. மனதில் மகிழ்ச்சி விதைக்கும் புத்துணர்வை ஏற்படுத்தும் காலை 6:56 உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் அன்பு நேர்களே. இது உங்கள் பயணத்தின் நட்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் வேளாண் பெருமக்களுக்கான நேரம். இன்று புரட்டாசி மாதம் 11 திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 29 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: தேவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதிகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 முதல் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,200 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ₹2,545 பொது ரகம் ₹2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன் புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன் கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இணையவழி ஓய்வூதியம் தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. நோய் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள ஆடுகளுக்கு தடுப்பூசி முகாம் இன்று தொடங்குகிறது. கேரளம் குமரியில் கள்ளக்கடல் எச்சரிக்கை. தேசிய கடலியல் ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்ட கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக குரலரங்கில் இணையவழி ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி அங்கீகார அமைப்பு குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்தாய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், அரசு பணியாளர்களின் ஓய்வூதியம் மற்றும் சேமநல நிதி நடைமுறைகளை விரைவுபடுத்தும் வகையில் இணையவழி ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி அங்கீகார அமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், இத்திட்டத்தின் கீழ் மின்னணு பணி பதிவேடு பணிகளை தொய்வின்றி ஒருவார காலத்திற்குள் நிறைவு செய்ய சுகாதாரத்துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் திருநெல்வேலி மண்டல கருவூலத்துறை இணை இயக்குநர், மாவட்ட கருவூல அலுவலர், உதவி கருவூல அலுவலர்கள் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டத்தில் மத்திய அரசு நிதியுதவியுடன் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 4 மாத வயதிற்கு மேற்பட்ட அனைத்து செம்மறி மற்றும் வெள்ளாடுகளுக்கு ஆழ்கொல்லி நோய் தடுப்பூசி இன்று முதல் 1 மாத காலம் போடப்பட உள்ளது. ஆழ்கொல்லி நோய் PPR வைரஸால் ஏற்படுகிறது. இந்நோயை தடுப்பூசி செலுத்தி எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக தடுக்க முடியும். எனவே கால்நடை வளர்ப்போர் இத்தருணத்தை பயன்படுத்தி அனைத்து ஆடுகளுக்கும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் குமரி உட்பட தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று 1.5 மீட்டர் உயரமுள்ள பேரலை எழ வாய்ப்புள்ளதால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். இந்த கள்ளக்கடல் நிகழ்வை அடுத்து கேரளத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர தாழ்வான இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் கடல் அரிப்பு ஏற்படலாம். இதனால் மீனவ மக்களும் கடலோர பகுதியில் வசிப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு தேசிய கடலியல் ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட் தக்கலை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: உங்கள் நேரங்களில் இனிமையாய் இளமையாய் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
1: ஏ ராஜா, எதுக்கு சும்மா என்ன கூப்பிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை கிடையாது, என்ன எதுக்கு கூப்பிடுறே? உங்களுக்கு வேற வேலையும் சோலியும் கிடையாதா? இங்க வந்து இவ்வளவு கூட்டம் போட்டு இந்த அவரு சொல்றதெல்லாம் கேக்கணுமா?
2: இங்க வாப்பா, எங்க வாணு.
1: ஏ ராஜா, அவர் யாரு? என்ன கூப்பிட கூடாதுன்னு சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, சுரேஷுக்கு ரூபா கொடுக்கணும்.
2: ஏ தம்பி, இங்க வாப்பா.
1: என்னாச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை? எனக்கு அங்க சுரேஷ் கிட்ட ரூபா கொடுக்க போனோம், எதுக்கு என்ன கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க?
2: ஏய், சுரேஷ் ரூபா கொடுக்கறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணுங்கிற?
1: 1.5 கிலோமீட்டர் போன போய் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா?
2: ஏ தம்பி, உனக்கு நாகரிகம் தெரியலப்பா. ஓய் ஓய்னு பேசுறத பார்த்தா நீ இந்த கிராமத்தை விட்டே வெளியே போனது இல்லன்னு நினைக்கிறேன்.
1: ஓய், தேவையில்லாம நீ வார்த்தையை விடக்கூடாது. நான் அப்படிதான் பேசுவேன், இது எங்க ஊரு.
2: ஏ, உங்க ஊர் தான் தெரியுதுப்பா. உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நீ 100 ரூபாயோ 200 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுக்கறதுக்காக 3 கிலோமீட்டர் போய் கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. எதுக்குன்னு கேக்கு. இன்னைக்கு எவ்வளவு நவநாகரிகம் வந்துட்டு, வங்கியில கணக்கு இருக்கா உனக்கு?
1: அண்ணாச்சி, நீங்க சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு. அண்ணாச்சி, வங்கி கணக்கு இருக்கான்னு கேக்குறீங்க? எங்க ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆதாயம் இல்லாம வந்து இவ்வளவு உயர் உட்கார மாட்டாங்க.
2: புரியுதா? பாரு, ஓய் ஓய்னு பேசின இடத்துல இப்ப என்ன எப்படி கூப்பிட்ட? எப்படி கூப்பிட்ட
1: அண்ணாச்சி?
2: பாத்தியா, இந்த ஒரு மரியாதையை சொல்லி கொடுக்கற மாதிரி தான் இந்த கூட்டத்துல சில விஷயங்களை சொல்லி கொடுக்க போறேன்.
1: அண்ணாச்சி, நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்களா, இல்ல என்னதான் ஆரம்பிக்க போறீங்களா?
2: தம்பி, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். வாப்பா, இனிப்பா. அண்ணா பாரு, எல்லாருக்கும் டீ குடுத்துட்டு இருக்கா பாரு. ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு வந்து இருக்கியா?
1: வேண்டாம் அண்ணாச்சி, டீயை விட முக்கியமான விஷயத்த நீங்க ஏதோ சொல்ல போறீங்க. நான் உட்கார்ந்து கேட்டுட்டு ரெண்டாவது பாத்துக்கலாம் அண்ணாஜி.
2: உங்க கிராமத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குமே வங்கி கணக்கு இருக்கா இப்படிப்பா?
1: அண்ணாஜி, எங்க ஊர்ல 1-2 பேர்கிட்டதான் வங்கி கணக்கு இருக்கும். அவங்க கொஞ்சம் வசதி உள்ள ஆட்கள். அப்படி ஒருவேளை வங்கி கணக்கு ஆரம்பிக்க போனா 1000 கொண்டா மினிமம் பேலன்ஸ் தான் என்னென்னவோ சொல்றாங்க அண்ணாச்சி.
2: தம்பி, அப்ப வங்கி கணக்கு நடைமுறைகள் உனக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த பக்கமா போனா நமக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு இதுவரை போகல இல்லையா?
1: ஆமா அண்ணாச்சி.
2: இப்ப நான் வந்திருக்கதே பிரதம மந்திரியினுடைய ஜன்தன் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குக்கிராமங்கள்ல உள்ளவங்களும் கூட வங்கி கணக்கு தொடங்கி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான். அரசு வழியா ஒரு திட்டம் வருது அப்படின்னு சொல்லும் போது தம்பி, இப்ப எந்த வழியில நீ பலன் அடைஞ்சிட்டு இருக்க?
1: திட்டம் பக்கமே போறதில்ல அண்ணாச்சி, மண்வெட்டியும் கையுமா தான் திரிவனாச்சு.
2: பாத்தியா, வங்கி கணக்கு தொடங்கிறதுக்குள்ள விண்ணப்ப படிவம் நானே கொண்டு வந்திருக்கேன். 5 பைசா கட்டான்டான்
1: அண்ணாச்சி. சந்தோஷமான தகவலை சொல்றீங்களா அண்ணாச்சி? பைசாவே கட்டான்டாமா? அப்படின்னா நான் என்ன எல்லாம் கொண்டு வரணும் அண்ணாச்சி?
2: குடும்ப அட்டை நகல், அப்புறமா உன்னுடைய புகைப்படம் ஒண்ணு, அலைபேசி இருக்கா?
1: இருக்கு அண்ணாச்சி.
2: அதுல எல்லாம் முன்னேற்றமா தான் இருக்கீங்க. ஆனா வங்கி கணக்கு அப்படிங்கிற ரீதியில பணம் கட்டணுமே அப்படிங்கறதுக்காக ஒதுக்கி போயிட்டா?

0: நீங்க சொல்றத கேக்கும் போது கண்டிப்பா எனக்கு வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும்.
1: இதுல சேரணும் அப்படின்னு சொன்னா 10 வயசுக்கு மேல் யாருனாலும் இந்த திட்டத்துல சேர்ந்துக்கலாம். தம்பிக்கு வீட்டுல எப்படி
0: அண்ணாச்சி? என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியல அண்ணாச்சி, இன்னும் கல்யாணம் ஆகல அண்ணாச்சி. நீங்க வங்கி கணக்கு தொடங்கணும்னு சொல்றத பார்த்தா இனி நான் கையில கட்டுக்கட்டா ரூபாய் எடுத்துட்டு போவாண்டாம் போல இருக்க அண்ணாச்சி.
1: ஏழைகளும் முன்னேறணும், ஏழைகளும் பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிற தன்மையில வரணுங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம் தான் பிரதம மந்திரியின். என்ன திட்டம் சொல்லு பாப்போம்?
0: ஜன்தன் யோஜனா திட்டமானாச்சு.
1: தம்பி விண்ணப்ப படிவம் தாரேன், நாளைக்கு என்ன அலுவலகத்துல வந்து பாரு.
0: நாளைக்கே வந்து உங்க அலுவலகத்துல வந்து பாக்குறேன்னாச்சி.
1: ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை உங்ககிட்ட புரிய வச்சேல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி இப்ப ஒன்னு டீய குடிச்சிட்டு போலாமா?
0: அண்ணாச்சி டீ மட்டும் தானே அண்ணாச்சி?
1: அங்க பாரு
0: பிளேட்ல உளுந்த வடையும் பிஸ்கட்டும் இருக்க, பரவாயில்லையே.
2: முற்றத்தில் இன்று

0: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
1: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: சூப்பரான மார்னிங் அழகா கொண்டு போகிறதுக்காக ஒரு குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: என் பேர் மித்ரன்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: கணேசபுரத்துல இருந்து நான் வரேன்.
0: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுங்க.
2: எங்க வீட்டுல எங்க அப்பா, அம்மா, நான், எங்க அக்கா மட்டும்தான் இருக்காங்க.
0: அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
2: எங்க அப்பா பேரு சுரேஷ், எங்க அம்மா பேரு மீனா, என் பேரு மித்ரன், எங்க அக்கா பேரு ஹாஷினி.
0: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன சொல்லி தர போறீங்க எங்களுக்கு?
2: தமிழ் பாடலும் ஸ்பீச்சும்
0: சொல்லுங்க.
2: வண்ண பட்டம் பறக்குது, வளர்ந்து நெல்லிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலைய ஆட்டு மேலும் கீழும் பறக்குது, வானல் பட்டம் பறக்குது, வாழையாட்டு பறக்குது, அங்கும் இங்கும் ஆடசைந்து அழக மேல பறக்குது, வீசும் காத்தின் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது.
0: அழகா எங்களுக்கு தமிழ் பாடல் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. பட்டம்லாம் நீங்க விட்டுருக்கீங்களா?
2: இல்ல, ஆனா நான் பாத்திருக்கேன், ஆனா வானத்துல பறக்கும்.
0: சரி, ஓகே. அடுத்ததா ஸ்பீச் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, எதை பத்தி சொல்ல போறீங்க?
2: மேஜிக்கல் வாண்ட்.
0: Magical want, சொல்லுங்க.
2: Good morning everyone. Close your eyes for a moment and imagine holding a magical wand. That would make the impossible possible. Here to talk about the topic, if I had a magical wand, swish, swish, ding. You hear that? That's my wand. So if I had a magical wand, I'd be the happiest child in the world. First, I would make everyone healthy and happy. Then I would build beautiful schools everywhere. Every child would get books, toys and chance to learn, so no one will be uneducated. I would also make the world clean and green. I would help poor people and make the world free from poverty and no one die from starving. I love animals, so I would protect every animals. I would also make all children kind to each other. I would bring peace to the whole world. I would spread happiness everywhere. A magical wand is not just for making wishes come true. It is a symbol of your power to make a world a better place. A true miracle is not having magic, but using to bring hope to others. I would replace fear with confidence. I would remind everyone that kindness is the greatest magic. I may not have a magical wand, but I have a magical words. My teachers taught me, please, sorry, thank you, and excuse me. This work can do really spreading love and kindness. Thank you everyone. Have a wonderful day.
0: அழகா சூப்பரா இங்கிலீஷ் ஸ்பீச் வந்து கொடுத்தாச்சு. அழகா பாசிட்டிவ் வேர்ட்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க இந்த பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: IPS ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
0: எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
2: நான் என்ன எனமிஸ் சுத்த

0: தள்ளிடுவேன் எங்க நாட்டுக்காக, நான் மக்களைனா பாதுகாப்பேன்.
1: சூப்பர், நிகழ்ச்சியில ரொம்ப அழகா பேசிருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

நினைவுபடுத்துகின்ற நேர்களே, இன்று மதியம் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியன் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். காலை 10:30 மக்கள் மன்றம் நேயர்களின் கடித வழி கோரிக்கைகள் இடம்பெறும். காலை 8:00 சென்னை வானொலி நிலைய படைப்பில் தமக்கென முயலான் நோன்தாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து இது உங்கள் அன்பின் வானொலி நாகர்கோவில் ரேடியோ.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித் துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100ஆண்டு விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். அத்துடன் ஜோர்டன், சுவிட்சர்லாந்து, அல்ஜி

0: சீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான இரண்டாம் கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
2: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒன்று வெளியிடலான் இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்க வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமா வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க எங்கேயாவது பாத்துருந்தா அதோட போட்டோகிராபியோ வீடியோவோ எடுத்துக்க பட்சத்துல இல்ல எடுத்து எங்களுக்காக அழகா நாங்க வந்து ஒரு மெயில் ஐடி ஒன்னு ஷேர் பண்றோம், அதுல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போட்டோட நின்னுறாம இன்னும் அதிக அதிகமா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரேட் பண்ணோம்.
0: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளி பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர் உலகின் 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி குறிப்பிட்டார்

0: குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 ஆண்டு செப்டம்பர் 28 மற்றும் 29 தேதிகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபியஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28 தேதி 2007 ஆண்டு முதல் ரேபியஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி நிஷினில் இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தித் தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 7:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக,
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை, சிராயன்விளை ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கல் அகில திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்பு திருநாளில் இன்று மாலை 4 மணிக்கு பணிவிடை, மாலை 6 மணிக்கு ஐயா வாகனம் பவனி வருதல், மணலி குழிவிளை புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை, புகழ் மாலை 6:45 திருப்பலி, மேல ஆசாரிப்பள்ளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 5:45 ஜபமாலை, புகழ் மாலை, மாலை 6:30 திருப்பலி, நாளை காலை 5:30 ஜபமாலை, புகழ் மாலை, காலை 6 மணிக்கு திருப்பலி, கண்டன்விளை குழந்தை இயேசுவின் புனித தெரசாள் ஆலய திருவிழாவில் இன்று மாலை 7 மணிக்கு திருப்பலி, நாளை காலை 6:30 திருப்பலி.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
2: வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் EPFO நாகர்கோவில் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் ESIC நாகர்கோவிலில் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.0 மற்றும் கவிதா சமாகம் எனும் குறைதீர் முகாம் வருகிற இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற இடத்தில் நடைபெறவுள்ளது.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக பேரிடர் நடவடிக்கையில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரிடர் தடுப்பு, தணிக்கை, எதிர்நோக்கு நிலை, நிவாரணம், ஆராய்ச்சி, புதுமை மற்றும் திறன் வளர்த்தல் போன்ற வகைகளில் இந்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் என்ற வருடாந்திர தேசிய விருது வழங்க உள்ளது. எனவே மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இடங்களில் சிறப்பாக பங்காற்றிய தனிநபர்கள் விண்ணப்பிக்க இன்று முதல் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: காலை 7:30. என்றும் புதுமையாய் எண்ணத்தில் உற்சாகமாய் குமரியின் அலைவரிசை 101 இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ. உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு டிராவல் இது நாகர்கோவில் ரேடியோவுடன்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: ஆஹா, இந்த நந்தவன காலை பொழுது எவ்வளவு மந்திரியாரே, என்ன இது கோலம்! முகம் முழுவதும் வெள்ளை நிற துண்டு கட்டுகள். போர்க்களத்திற்கு செல்லாமலே மம்மி போல் மாறிவிட்டீரா? என்ன நடந்தது?
1: அம்மா, மன்னா, போர்க்களமாவது புழுதிக்களமாவது. நேற்று இரவு நம் இரு சக்கர வாகனத்தில் வீதி உலா சென்றேன். அப்போது எதிரே வந்த ஒரு வாகனத்தின் ஒளிவெள்ளம் என் கண்களை மறைத்து விட்டது. அடுத்த நொடி நான் நேராக சென்று ஒரு வீட்டின் சுவரில் இடித்து டமால் என விழுந்து விட்டேன் மன்னா.
2: என்னது, இரவில்லாதவன் உதித்து உமது கண்களை மறைத்து விட்டது?
1: மன்னா, அதுதான் வாகனங்களின் ஹை பீம் லைட். நம் நாட்டு வாகன ஓட்டிகள் பலர் எதிரே வருபவர்களின் கண்களை பற்றி கவலைப்படாமல் விளக்குகளை பொட்டல் காடு போல பிரகாசமாக எரிய விடுகிறார்களே.
2: அதற்குதான் நம் நாட்டின் மோட்டார் வாகன சட்டத்தில் விளக்கின் நடுவே கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதே, அதை அந்த வாகன ஓட்டி ஒட்டவில்லையா?
1: இல்லை மன்னா, இல்லை. நடுவில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டினால் அந்த ஓலை சிதறி எதிரே வருபவர்களின் கண்களை பாதிக்காது. ஆனால் பலர் அதை மதிக்காமல் ஸ்டிக்கர் ஒட்டாமல் வலம் வருகிறார்கள். அப்பா, அம்மா, இதனால் கிளார் இன்டியூஸ்ட் பிளைண்ட்னஸ் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒளி புகாமல் கண்களை முழுவதுமாக மறைத்து விடுவது என்பது ஏற்பட்டு விபத்துக்கள் நடக்கின்றன.
2: அப்படியா? போக்குவரத்து காவல்துறை இதற்கு அபராதம் விதிப்பதில்லையா?
1: விதிக்கிறார்கள் மன்னா. தற்போது இந்த விதிமீறலுக்கு முதல் முறை 500 ரூபாயும் அடுத்தடுத்த முறைகளுக்கு 1500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படுகிறது. சில சமயம் அந்த சட்டவிரோத விளக்குகளை.
2: சட்டவிரோத விளக்குகளா?
1: போக்குவரத்து காவல்துறையினர் அங்கேயே கழற்றி எரிந்து விடுகிறார்களாம்.
2: அப்படி என்றால் அந்த அளவிற்கு அந்த வாகன ஓட்டிகள் இந்த விளக்கை பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கெல்லாம் 500 ரூபாய் பத்தாவது மந்திரியாரே. உமது மூக்கை உடைத்த அந்த பாவிக்கு 5000 ரூபாய் அல்லவா தந்திருக்க வேண்டும். இதற்கு ஏதேனும் புதிய சட்ட மாற்றம் வருகிறதா?
1: ஆமன்னா, இப்போது மத்திய மோட்டார் வாகன விதிகளில் ஒரு முக்கிய சட்ட மாற்றத்தை கொண்டு வர தயாராகி வருகிறதாம்.
2: அது என்ன சட்டம் மந்திரியாரே?

0: சொல்லும்.
1: இனிமேல் புதிதாக தயாரிக்கப்படும் இருசக்கர வாகனங்களில் தானியங்கி விளக்குகள் இயங்கும். அப்படி இயங்கும் போது அது லோ பீம், அதாவது கீழ் நோக்கிய விளக்காக மட்டுமே எரியும்படி சட்டம் வர இருக்கிறது மன்னா. மேலும் வாகன விளக்குகளின் ஒளிர் திறன் அளவை, அதாவது இன்டென்சிட்டியை 33% வரை குறைக்க போகிறார்களாம்.
0: மந்திரியாரே, நீர் விபத்தில் சிக்கிய பிறகு பீம் லைட் என்றெல்லாம் விஞ்ஞானி போல பேசுகிறீரே. ஆமா, வேறு என்ன மாற்றம்?
1: நகரங்களுக்குள் தேவையில்லாமல் ஹை பீம் விளக்கை எரியவிட்டால் வாகனத்திலேயே பீப் என ஒலி எழுப்பும் எச்சரிக்கை வசதியும் வரப்போகிறது மன்னா. 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் நெடுஞ்சாலைகளில் செல்லும் போது மட்டுமே இந்த எச்சரிக்கை ஒலி வராதாம்.
0: ஆஹா, மிக சிறந்த சட்ட மாற்றம். சட்டம் மாறுவது ஒரு புறம் இருக்கட்டும் மந்திரியாரே, மக்கள் மனதில் விழிப்புணர்வு வர வேண்டும். மந்திரியாரே, முன் விளக்கில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவோம், எதிரே வருபவர் உயிரை காப்போம் என்று ஒரு முரசு கொட்ட சொல்லும்.
1: ஆஹா மன்னா, அற்புதம், அருமையான ஆணை. புதிய சட்டங்களை மதிப்போம், இரவில் பாதுகாப்பாக பயணம் செய்வோம்.
0: சிறப்பு மந்திரியாரே, சிறப்பு. அப்படியே என்ன செய்கிறீர்? இந்த வசனங்களை எல்லாம் ஒரு பதாகைகளாக தயார் செய்து ஒரு விழிப்புணர்வு ஊர்வலத்தை நீரே ஏற்பாடு செய்துவிடும்.
1: எனக்கு வேலை வந்துவிட்டது.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

அதாவது காலை 7:35. குட் மார்னிங். ஒரு ஸ்பெஷல் மார்னிங்ல புன்னகையோடு இணையட்டும் உங்கள் ஹார்ட் நாகர்கோவில் ரேடியோவுடன். உங்களோட டே ஆகட்டும் இன்னும் மோர் பிளசண்டா ஸ்டார்ட் பண்ணலாமா தென்குமரி தேனலையே. சி சத்யா மியூசிக்ல அன்பு ராணியோட லிரிக்ஸ்ல மதிஷியாம் பாலா, செந்தி தாஸ் வாய்ஸ்ல எங்கேயும் எப்போதும் திரைப்படம் மூலமாக திரைப்பட இசையமைப்பாளராக கவனம் பெற்ற சி சத்யாவின் கேங்கஸ் திரை இசை. இசை விருந்து நமக்குமரியம் 101.1.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30 தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை, நாகர்கோவில். போன் 9842633300.
4: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் EMI மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச LED TV, AC, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
5: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
6: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
7: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
8: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
8: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
9: என்ன நேர்களே, அப்பப்ப பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. ஒரு சாங் முடிஞ்சா அடுத்த ஃபீல் என்ன? GK தான். வயசு ரொம்ப சின்ன வயசு தான், ஆனா சிந்தனைகள் வந்து ரொம்ப பெருசு. அவர் வந்து நம்ம தாய்நாடான இந்தியா மேல வச்ச அன்பையும் விடுதலைக்கான அவரோட உறுதியையும் இன்னைக்கும் குமரி FM 101 மூலமா பெருமையா உங்க கூட ஷேர் பண்ற மாதிரி அவரை பத்தின ஒரு கேள்வியோட இன்னைக்கு அவருக்கு பர்த்டே, அதுக்கு ஒரு பர்த்டே விஷ் சொல்லுவோமா? அவருக்கு ஒரு பர்த்டே சொல்லுவோம், விஷ் சொல்லுவோம். ஹாப்பி பர்த்டே பகத்சிங் சார். அவருக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சஹித் பகத்சிங் அப்படிங்கறது தான் அவருடைய பேர். அதாவது சஹித் அப்படிங்கறது அவருடைய பேருக்கு முன்னால கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். அந்த சஹித் அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு கேள்வி. கேள்வியை மீண்டும் சொல்றோம். சஹித் பகத்சிங் அப்படின்னு அழைக்கப்பட்ட பகத்சிங்கோட பேரின் முன்னால இருக்கக்கூடிய சஹித் அப்படிங்கறதோட பொருள் என்ன? குமரி FM 101 ல கேர்ள் ஃபிரண்ட் திரைப்பட பாடலை கேட்டுட்டு அப்புறமா தெரிஞ்சுக்கலாமா?

0: நேர்களே, சஹித் பகத்சிங்கோட பேர்ல இருக்கக்கூடிய சஹித் அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் மாவீரர் அப்படின்னு தான் பொருள். பகத்சிங்கோட தியாக உணர்வை நினைவுல வச்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கை வரலாற்றில இருந்து நல்ல சிந்தனையை எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டை நேசிப்போம். குமரிஎஃப்எம் 101 டியூன்ல ஸ்டே பண்ணிட்டே இருங்க. டோன்ட் மூவ் நேர்களே. மோர் ஹாப்பி, மோர் எனர்ஜி வித் யுவர் ஃபேவரட் குமரிஎஃப்எம் 101. பிரைட்டான நேரத்துல ரைட்டான ஒரு டைம். இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரிஎஃப்எம் 101. நேரம் இப்போது காலை 7:45.
1: தேதியும் செய்தியும்
2: இன்று செப்டம்பர் 28
3: இந்திய விடுதலை போராட்ட வீரரும் புரட்சியாளருமான பகத்சிங் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு முக்கிய புரட்சியாளரான பகத்சிங் அவர்கள் 1907 இதே நாளில் பிறந்தார்.
3: இளம் வயதிலேயே ஐரோப்பிய புரட்சி இயக்கங்களை பற்றி படிக்க துவங்கி பொது உடைமை கொள்கைகளில் ஈர்க்கப்பட்ட பகத்சிங் அவர்கள் பல புரட்சி இயக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டமையால் இந்தியாவின் முதலாவது மார்க்சியவாதி எனவும், தனது வீர தீர செயல்களுக்காக மாவீரர் என பொருள்படும் சாஹித் பகத்சிங் எனவும் அழைக்கப்படுகிறார்.
4: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த்.
2: இந்திய திரைப்பட பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: இந்திய பின்னணி பாடகியும் இசை அமைப்பாளரும் தயாரிப்பாளருமான லதா மங்கேஷ்கர் அவர்கள் 1929 இதே நாளில் பிறந்தார்.
2: 70 மேலாக இசைத்துறையில் பங்காற்றியுள்ள இவர் இந்தியாவின் இசைக்குயில், மிலேனியத்தின் குரல், இந்திசை ராணி போன்ற பல கௌரவ பட்டங்களை பெற்றுள்ளார்.
3: ஹிந்தி, வங்காளம், மராத்தி உள்ளிட்ட 36 அதிகமான இந்திய மொழிகளிலும் ஒரு சில வெளிநாட்டு மொழிகளிலும் பாடல்களை பாடியுள்ள இவர் தாதா சாஹிப் பால்கே விருது, பிரான்ஸ் நாட்டின் ஷெவாலியே விருது போன்ற பல விருதுகளோடு பத்மபூஷன், பத்ம விபூஷன் மட்டுமல்லாது நாட்டின் உயர்ந்த குடிமை விருதான பாரத ரத்னா விருதினையும் பெற்றுள்ளார்.
2: பத்ரி, போக்ரி போன்ற திரைப்படங்களை இயக்கியுள்ள இயக்குநர், தயாரிப்பாளர், எழுத்தாளர் பூரி ஜெகநாத் அவர்கள் 1966 இதே நாளிலும்.
3: சுப்பிரமணியபுரம், சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள தமிழ் திரைப்பட இயக்குநரும் நடிகரும் தயாரிப்பாளருமான சசிகுமார் அவர்கள் 1974 இதே நாளிலும் பிறந்தவர்களே.

0: வெறி நாய்க்கடி நோயை தடுப்பது குறித்தும் இந்த கொடிய நோயை குணப்படுத்தும் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டவும் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: மேலும் இத்தினமானது முதன்முறையாக வெறி நாய்க்கடி நோய் மருந்தை கண்டுபிடித்த பிரெஞ்சு வேதியியலாளர் மற்றும் நுண் உயிரியல் வல்லுநரான லூயிஸ் பாஸ்டர் அவர்களின் நினைவு தினத்தை குறிக்கிறது.
0: நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலு அவர்களின் நினைவு தினம் இன்று.
2: கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே.
1: டனால் தங்கவேலு என்று பரவலாக அழைக்கப்படும் இவர் 1950 முதல் 70 வரை தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடத்தில் நடித்த மிக முக்கியமான நடிகர்களுள் ஒருவராவார்.
0: தனது துணைவியார் எம் சரோஜாவுடன் இணைந்து ஏறத்தாழ 50 திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் 1900

0: நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலு அவர்களின் நினைவு தினம் இன்று.
1: கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே.
2: டனால் தங்கவேலு என்று பரவலாக அழைக்கப்படும் இவர் 1950 முதல் 70 வரை தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடத்தில் நடித்த மிக முக்கியமான நடிகர்களுள் ஒருவராவார்.
0: தனது துணைவியார் எம் சரோஜாவுடன் இணைந்து ஏறத்தாழ 50 திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் 1994 இதே நாளில் காலமானார்.
2: கல்யாண பரிசு, தில்லானா மோகனாம்பாள், அலாவுதீனும், அற்புத விளக்கம் போன்றவை இவர் நடித்த பிரபலமான திரைப்படங்களுள் சிலவாகும்.
0: நாட்டின் முதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான பிரஜேஷ் மிஸ்ரா அவர்கள் 2012 இதே நாளில் காலமானார்.
3: தேதியும் செய்தியும்

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, NFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: இனி வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், அப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடை மிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 68 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளியும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 150 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மிளகாய் 110 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 58 ரூபாய், எலுமிச்சை 260 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 66 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய். தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், வாழை இலை ஒரு பொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 85 ரூபாய், புதினாய் 90 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 65 ரூபாய், நெல்லிக்காய் 100 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி பயிறு 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய். பழங்களில் வாழைப்பழம் நேந்திரன் 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய். மீண்டும் நினைவூட்டுகின்றோம் நேர்களே, தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய்க்கும் குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
5: கால் 8870198870.
2: இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல்ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, NFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 21.25 அடி, பெருஞ்சாணி அணை 43.10 அடி, சிற்றாறு 1 4.82 அடி, சிற்றாறு 2 4.92 அடி, பொய்கை அணை 15 அடி, மாம்பழத்துறையாறு அணை 33.79 அடி.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: என்ன நேர்களே, லைஃப் வந்து ஒரு புக் அப்படின்னா அதுல ஒரு நியூ பேஜ் வந்து இப்ப நீங்க ஹாப்பியா ஜாயின் பண்ணிருக்க கூடிய குமரி FM 101.

0: 101.01 நேரலை நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. நேரலை நிகழ்ச்சிகளுக்கான தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 0465 2 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணை வரலாம். அப்புறமா ஒரு மொபைல் எண் கூட இருக்கு, 890 32 570 39. சரி, என்னெல்லாம் நேரலை நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரில் இருக்கு. 1:10 அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். அடிக்கடி நான் சொல்லி சொல்லி அங்கலாச்சிட்டே இருப்பேன். என் அம்மா கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் வந்து இன்னும் மறக்கவே இல்லை. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் நேர்களே, 9:10 வாங்க. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில வந்து அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற தலைப்புல பேச வரலாம். அப்போ உங்க வீட்டு குட்டி சுட்டிஸுக்கான 8:05 இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நைட்டு வந்து பாட்டு கேட்டு ரசிக்கிறதுக்காக 10:20 இன்னைக்கு நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. வாங்க ஜாலியா இருங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நாகர்கோவில் ரேடியோவுடன்
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358 73 7358.
0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று மதியம் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில், 9842111 1964.
0: காலையில 8:00 சென்னை வானொலி நிலைய படைப்பில் தமக்கென முயலான் நூன்தாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள்.
4: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.
0: உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் ஒரு சூப்பரான டிராவல் இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இப்ப நம்ம தென்குமரி தேனலில பிரதர்ஸ் பிலிம் சாங் கேட்கலாமா?

இளைஞர்களே, மியூசிக் ஸ்டாப் ஆனாலும் எக்கோ கேட்டுட்டே இருக்கும். அது மாதிரி தென்குமரி தேனில இன்னைக்கு இப்ப முடிஞ்சாலும் அதோட மொமெண்ட் ஸ்டே பண்ணும் நம்ம கூட. இன்னைக்கு தென்குமரி தேனில உங்களோட மகள்ஸ்ல கண்டிப்பா ஹாப்பினஸ் தந்திருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல காலையில 8 மணி ஆயிரும். இனி கேட்கலாம் பகத்சிங் அவர்களின் பிறந்த நாள் உரை சென்னை வானொலி நிலையத்திலிருந்து. ஸ்டே கனெக்டட் வித் குமரி FM 101. ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ் வித் நாகர்கோவில் ரேடியோ.

0: ஆகாஷ்வாணி. தமக்கென முயலா நோன்றாள் தியாகி பகத்சிங். ஆகாஷ்வாணி. தமக்கென முயலா நோன்றாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் மு. ஜீவானந்தம் அவர்கள்.
1: பகத்சிங் என்ற பெயரை கேட்டவுடன் நம் நினைவிற்கு வருவது இளமை, துணிவு, தேசப்பற்று, தியாகம். ஆனால் பகத்சிங் அவர்களை ஒரு தியாகியாக மட்டும் நினைத்துவிட்டு சென்றுவிட முடியாது. அவர் ஓர் இளைஞர், ஓர் ஆழ்ந்த வாசகர், ஒரு சிந்தனையாளர், ஓர் எழுத்தாளர், ஓர் இளைஞர் அமைப்பாளர். முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னைவிட பெரிய ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்த ஒரு தேசபக்தர். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முடிந்து 95 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தலைமுறைகள் மாறியும் பகத்சிங் என்ற பெயர் இன்றும் இந்திய இளைஞர்களின் மனதில் உயிரோடு இருக்கிறது. இப்பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போம். பகத்சிங் 1907 செப்டம்பர் 28 அன்றைய பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தார். அந்த கிராமம் இன்று பாகிஸ்தானில் உள்ளது. அப்பொழுது இந்தியா அந்நிய ஆட்சியின் கீழ் இருந்தது. அவருடைய தந்தை கிஷன் சிங், சிற்றப்பா அஜித் சிங் ஆகியோர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். அத்தகைய குடும்ப சூழலிலும் அக்கால இந்தியாவின் அரசியல் சூழலிலும் அவருடைய இளம் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தின. 1919 நடந்த ஜாலியன் வலாபாக் படுகொலை சிறுவனாக இருந்த அவர் மனதில் ஆழமாக பதிந்ததாக கூறப்படுகிறது. விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் நாட்டின் பல பகுதிகளிலும் வளர்ந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த சூழலில் வளர்ந்த ஒரு சிறுவன் தன் நாட்டை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சிறுவன் வளர்ந்து இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான இளைஞனாக மாறினான். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பகத்சிங்கின் வாழ்க்கையை வெறும் உணர்ச்சியின் வரலாறாக பார்க்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில் வாசிப்புக்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய இடம் இருந்தது. அவர் கல்வி கற்றார். லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் நேஷனல் காலேஜில் பயின்றார். அந்த கல்லூரி லாலா லஜபதி ராய் அவர்களால் நிறுவப்பட்டது. அங்கு படித்த காலத்தில் பகத்சிங்கின் அறிவு தேடல் மேலும் விரிவடைந்தது. அவர் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக சிந்தனைகளை படித்தார். உலகின் பல நாடுகளில் நடந்த புரட்சிகளின் வரலாற்றையும் ஆர்வத்துடன் கற்றார். தாம் படித்தவற்றையும் சிந்தித்தவற்றையும் பத்திரிகைகளில் கட்டுரைகளாகவும் எழுதினார். இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். அங்கேயே தம் தோழர்களான சுக்தேவ், பகவதி சரண் வோரா ஆகியோருடன் இணைந்து ஒரு படிப்பு வட்டத்தை, ஸ்டடி சர்க்கிளை நடத்தினார். பின்னர் 1926 மார்ச் மாதம் இந்த இளைஞர்கள் இணைந்து நவ்ஜவான் பாரத் சபா, அதாவது இந்திய இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார்கள். அதில் பகத்சிங் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். இதிலிருந்து நாம் இன்றைய இளைஞர்களுக்கு

இளைஞர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக அழகான விஷயம் இருக்கிறது. இளைஞர் சக்தி என்றால் உடல் வலிமை மட்டுமல்ல, அறிவும் இளைஞர் சக்தி தான், வாசிப்பும் இளைஞர் சக்தி தான், சிந்தனையும் இளைஞர் சக்தி தான். ஒருவருடைய வயது குறைவாக இருக்கலாம், ஆனால் அவருடைய சிந்தனை உயர்ந்ததாக இருக்க வேண்டும், அவருடைய கனவு பெரியதாக இருக்க வேண்டும், அவருடைய நாட்டுப்பற்று ஆழமாக இருக்க வேண்டும். அதனால்தான் பகத்சிங்கின் வாழ்க்கையை இன்று நாம் இளைஞர்களிடம் பேசும்பொழுது அவருடைய தியாகத்தை மட்டும் பேசாமல் அவருடைய வாசிப்பையும் சிந்தனையையும் சேர்த்து பேச வேண்டும். இந்த இடத்தில் நமது திருவள்ளுவர் நமக்கு மிக பொருத்தமான ஒரு வழியை காட்டுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குற்றமில்லாமல் கற்க வேண்டியவற்றை தெளிவாக கற்க வேண்டும், கற்றபின் அந்த கல்விக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும். பகத்சிங்கின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கல்வி என்பது வெறும் பாடப்புத்தக அறிவாக மட்டும் இருக்கவில்லை. நாடு என்ன நிலையில் இருக்கிறது, சமூகம் எப்படி இருக்கிறது, மக்களின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சுதந்திரமான இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகளையும் அவர் சிந்தித்தார். அதனால்தான் அவருடைய இளமை நமக்கு இன்றும் ஒரு பாடமாக இருக்கிறது. 1920களில் இந்திய விடுதலை போராட்டம் பல்வேறு வடிவங்களில் முன்னேறி கொண்டிருந்தது. நாடு முழுவதும் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்து கொண்டிருந்தது. மக்கள் இயக்கங்கள் இருந்தன, இளைஞர் இயக்கங்கள் இருந்தன, சமூக சீர்திருத்த முயற்சிகள் இருந்தன. விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் பல்வேறு வழிகளில் மக்களிடம் வேரூன்றி கொண்டிருந்தது. இந்த சூழலில்தான் பகத்சிங் தன்னுடைய இளமையை நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடன் சுக்தேவ், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத், பகவதி சரண் ஹோரா போன்ற பல இளைஞர்களும் இணைந்திருந்தனர். 1928 செப்டம்பரில் டெல்லியில் அவர்கள் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினர். இதிலிருந்து நாம் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திரம் ஒரே ஒருவரின் முயற்சியால் கிடைத்ததல்ல. பல ஆயிரக்கணக்கான அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத தேச பக்தர்களின் தியாகம், இவை அனைத்தும் இணைந்துதான் இந்திய சுதந்திரத்தின் வரலாறு உருவானது. அந்த பெரும் வரலாற்றில் பகத்சிங் அவர்களின் பெயர் மிகவும் ஒளிரும் ஒரு பெயர். 1928 அக்டோபர் 30 லாகூரில் சைமன் குழுவை எதிர்த்து நடைபெற்ற அமைதி பேரணியின் பொழுது லாலா லஜபதி ராய் அவர்கள் காவல்துறையின் தடியடியில் கடுமையாக காயமடைந்தார். பின்னர் நவம்பர் 17 அவர் உயிரிழந்தார். அதே ஆண்டு டிசம்பரில் லாகூரில் ஆங்கிலேய காவல் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் கொல்லப்பட்டார். அந்த சம்பவத்தில் பகத்சிங் உள்ளிட்டோர் ஈடுபட்டதாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதுவே பின்னாளில் லாகூர் சதி வழக்கு என அழைக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் பகத்சிங்கின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தன. அடுத்ததாக 1929 ஏப்ரல் 8 டெல்லியில் உள்ள மத்திய சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வு இந்திய வரலாற்றில் முக்கியமானதாக அமைந்தது. பொது பாதுகாப்பு மசோதா, தொழில் தகராறு மசோதா ஆகியவற்றை எதிர்த்து பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் அவையில் குண்டுகளை வீசினர். அவை யாருடைய உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் அமைக்கப்பட்டவை என்று அவர்களே கூறினர். அந்த நிகழ்வில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்று முழக்கமிட்டு துண்டு பிரசுரங்களையும் வீசினர். அதன் பின்னர் அவர்கள் தப்பிச் செல்லாமல் தாமாகவே கைதானார்கள். செவிடர்களை கேட்க வைக்க உரத்த குரல் தேவை என்று அவர்கள் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டனர். அந்த காலனித்துவ சூழலில் தங்கள் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லவும் நீதிமன்றத்தையும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் இடமாக பயன்படுத்தவும் அவர்கள் முயன்றனர். கைது செய்யப்பட்ட பின்னரும் பகத்சிங் மன உறுதி குறையவில்லை. சிறையில் அரசியல் கைதிகளுக்கு உரிய நடத்தையும் அடிப்படை வசதிகளும் வேண்டும் என்று கோரி அவரும் அவரது தோழர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் அவருடைய தோழர் ஜதீந்திரநாத் தாஸ் 63 உண்ணா நிலைக்கு பின் இதே செப்டம்பர் 13 1929 உயிர் நீத்தார். பகத்சிங்கின் உண்ணாவிரதம் 100 மேல் நீடித்தது. சிறைச்சாலையின் சுவர்கள் அவருடைய சிந்தனையை தடுக்கவில்லை. சிறையிலும் அவர் படித்தார், எழுதினார். 1930 நான் ஏன் நாத்திகன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார். இங்கே நமக்கு ஒரு தமிழ் தொடர்பும் இருக்கிறது. அந்த கட்டுரையை

தமிழில் மொழிபெயர்த்தவர் தமிழக தலைவர் ப. ஜீவானந்தம் அவர்கள். அதற்காக ஆங்கிலேய அரசு மொழிபெயர்த்தவரையும் வெளியிட்டவரையும் கைது செய்தது. இப்படித்தான் பகத்சிங்கின் சிந்தனை தமிழ் மண்ணையும் வந்தடைந்தது. உடல் சுதந்திரத்தை இழந்த நிலையிலும் மன உறுதியை அவர் காத்து கொண்டார். புறநானூறு பாடலில் கடலுள் மாய்ந்த இளம் பெழுவழுதி கூறுகிறார், புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொல்லலர். புகழ் கிடைக்கும் என்றால் உயிரையும் கொடுப்பார்கள், பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்க மாட்டார்கள் என்பது இதன் பொருள். அதே பாடலின் இறுதியில், தமக்கென முயலா தோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று வருகிறது. தமக்காக என்று எதையும் முயலாமல் பிறருக்காகவே முயல்பவர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்பது இதன் பொருள். இந்த பாடல் பகத்சிங்கை பற்றி பாடப்பட்டது அல்ல. இது ஒரு பொதுவான அறக்கருத்தை சொல்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தாண்டி ஒரு பெரிய பொது நோக்கத்திற்காக வாழ்ந்த ஒருவரை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த பழந்தமிழ் சிந்தனை நமக்கு ஒரு அழகான அறக்கண்ணாடியாக அமைகிறது. இப்பொழுது பகத்சிங்கின் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நோக்கி செல்லலாம். லாகூர் சதி வழக்கில் 1930 அக்டோபர் மாதம் 7 பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1931 மார்ச் 23 லாகூர் மத்திய சிறையில் அந்த மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். அப்பொழுது பகத்சிங்குக்கு வயது 23 தான். அவர்களின் வாழ்க்கை குறுகியது, ஆனால் அவர்கள் விட்டு சென்ற தாக்கம் மிக நீண்டது. அதனால்தான் மார்ச் 23 ஷஹீத் திவஸ், தியாகிகள் தினம் என நமது தேசிய நினைவில் முக்கியமான நாளாக திகழ்கிறது. பகத்சிங், சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தாப்பர் இந்த மூன்று பெயர்களையும் ஒன்றாக நினைவு கூறும் பொழுதுதான் அந்த தியாகத்தின் முழுமையை நாம் உணர முடியும். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மாநிலத்தின் வரலாறு அல்ல, ஒரு மொழியின் வரலாறு அல்ல, ஒரு சமூகத்தின் வரலாறு அல்ல, அது முழு இந்தியாவின் வரலாறு. அதனால்தான் பஞ்சாபில் பிறந்த பகத்சிங்கின் பெயர் இன்று தமிழ்நாட்டிலும் பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறது. மகாராஷ்டிரத்தின் ராஜ்குரு, பஞ்சாபின் சுக்தேவ், தென்னிந்தியாவில் விடுதலைக்காக உழைத்த தேச பக்தர்கள் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார், அச்சமில்லை அச்சமில்லை என்று முழங்கிய மகாகவி பாரதியார், ஒவ்வொருவரின் பாதையும் வேறுபட்டிருந்தாலும் அவர்களின் கனவு சுதந்திரமான பாரதம். 2026 ஷஹீத் திவஸ் நாளான மார்ச் 23 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தினார். மிக இளம் வயதிலேயே இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் அபாரமான துணிவையும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களின் நீதி உணர்வு, தேசப்பற்று, அச்சமற்ற எதிர்ப்புணர்வு ஆகியவை இன்றும் எண்ணற்ற இந்தியர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். அன்றைய தலைமுறையின் முன் இருந்த மிகப்பெரிய கேள்வி, இந்தியா எப்பொழுது சுதந்திரம் பெறும்? இன்றைய தலைமுறையின் முன் இருக்கும் கேள்வி வேறு. சுதந்திரமான இந்தியாவை நாம் எப்படி இன்னும் வலிமையான, அறிவார்ந்த, வளமான மற்றும் ஒற்றுமையான இந்தியாவாக உருவாக்கப் போகிறோம்? இதுதான் இன்றைய இளைஞர்களின் பொறுப்பு. இந்த இடத்தில் கட்டோபனிஷத்தின் ஒரு மகத்தான அழைப்பு நமக்கு நினைவிற்கு வருகிறது. உத்திஷ்டத ஜாகிரத பிராபியவராணி போதத, எழுந்திருங்கள், விழித்திருங்கள், சான்றோர்களை அணுகி உண்மையை உணர்ந்து தெளிவடையுங்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கம். பின்னர் சுவாமி விவேகானந்தர் இந்த உபனிஷத செய்தியை, எழுமின் விழுமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது செல்மின் என்று இந்திய இளைஞர்களின் விழிப்புணர்வுக்கும் எழுச்சிக்கும் ஒரு வலிமையான அழைப்பாக பயன்படுத்தினார். இன்று இந்த வரிகளை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய இளைஞர்களுக்கான ஒரு அழைப்பாகவும் இருக்கட்டும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், அந்த திறமையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்கள். இதுவே பகத்சிங்கின் வாழ்க்கையை இன்றைய தலைமுறையோடு இணைக்கும் ஒரு அழகான பாலமாக இருக்க முடியும். 2023 டிசம்பரில் பாரத பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட விக்சித் பாரத், 2047 இளைஞர்களின் குரல் போன்ற முயற்சிகள் இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் சிந்தனைகளுக்கும் பங்களிப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றன. பகத்சிங்கின் வாழ்க்கை நமக்கு இன்னொரு அழகான உண்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல,
வாழ்க்கையின்

0: நோக்கம்தான் முக்கியம். அவருடைய வாழ்க்கை குறுகியது. ஆனால் அந்த குறுகிய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் தலைமுறைகளை தாண்டி நிற்கிறது. அதனால்தான் இன்று நாம் அவரை பற்றி பேசுகிறோம். இன்று சுதந்திர இந்தியாவை இன்னும் உயர்ந்த, வளமான, வலிமையான, ஒற்றுமையான பாரதமாக உருவாக்குவது நமது பொறுப்பு. அதுவே ஷஹீத் பகத்சிங்கிற்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை.
1: தமக்கென முயலா நோன்தாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மு ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: which only Sweden has achieved up till now. And finally, to boost medical tourism, government and private hospitals to be graded on quality and safety on global models, cites the Economic Times. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. India marks 10th anniversary of surgical strikes on terrorist hideouts in Pakistan. Prime Minister Narendra Modi says it demonstrated new example of India's counter-terrorism policy. Proposed three-day nationwide bank strike, which was to begin today, deferred. Government launches project to build national digital public infrastructure for tourism sector. Weather Department forecasts heavy rainfall in Uttarakhand, South Interior Karnataka and Andaman and Nicobar Islands today. And in men's cricket, centuries by Virat Kohli and Shubman Gill powered India to an 8-wicket victory over West Indies in first ODI in Thiruvananthapuram. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. பண்பலை 101
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: ஒரு சன்னியாசி, அவரு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல அவரு சொர்க்கத்துக்கு போறார். அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பேரை சொல்லி இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பேரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை, அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் மூழ்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார், உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதம் மாறி போயிட்டுருக்குறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டுருக்குது. அப்படி ஆகிட்டுது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது, ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே

0: பணம் கிடைச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கினா என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் காலை 8:35.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை யாண்டும். யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும், எக்காலத்திலும், எந்நேரத்திலும், இந்த மாதிரியான பொருளை தருது. இதற்கான உதாரண வாக்கியம் இதோ.
5: நம்ம திருக்குறள்ல ஒரு குறள் வருதுங்க, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, விருப்பு வெறுப்பு எதையும் விரும்பாமல் பற்றின்றி இருக்கும் கடவுளின் திருவடிகளை பற்றியே நினைக்கின்றவர்களுக்கு எந்த காலத்திலும் எவ்விடத்திலும் எத்தகைய துன்பமும் வராது. இதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம். இதன் மூலம் யாண்டும் அப்படிங்கறது எப்பொழுதும் எந்நேரமும் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்கக்கூடிய வேர்ட் ஸ்னாப், SNOB. ஸ்னாப் அப்படின்னா தற்பெருமைக்காரர் அல்லது பகட்டுக்காரர் அல்லது இருமாப்பு உடையவர் அப்படின்னு சொல்லலாம்.
4: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இவ்வளவு இருமாப்போட இருக்காத அப்படின்னு நீங்க யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, டோன்ட் பி சச் எ ஸ்னாப் அப்படின்னு சொல்லுங்க. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு பளிச்சுன்னு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. அதாவது வானத்துல யாரோ ஒரு பிளாஷ் லைட் அடிச்ச மாதிரி ஒரு செகண்ட்ல பளிச்சுன்னு ஒரு மின்னல் மின்னி மறையுது இல்லையா, அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் பிளாஷுக்கு பின்னாடி அந்த கிளவுடுக்குள்ள பல நிமிடங்களா ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் பேட்டில் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா? இதுவரைக்கும் யோசிக்கல அப்படின்னா பரவாயில்ல, இன்னைக்கு அந்த சயின்ஸ் மேஜிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: இடி மின்னல் உருவாக்கக்கூடிய மேகத்துக்குள்ள, அதாவது தண்டர் ஸ்டோம் கிளவுடுக்குள்ள நிறைய வாட்டர் டிராப்லெட்ஸ், அதே மாதிரி ஐஸ் கிறிஸ்டல்ஸ், ஹெயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ஹெயில் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஆலங்கட்டி துகள்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கிளவுட்குள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான காத்து காரணமா, அதாவது அப் டிராப்ட்ஸ் டவுன் டிராப்ட்ஸ் காரணமா மேலும் கீழமா மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒன்றோடு ஒன்று கொலிஷன் ஆகிறப்ப எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பிரிஞ்சு செல்ல ஆரம்பிக்கும். பொதுவா கிளவுடோட மேல் பகுதியில பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாகவும் கீழ்பகுதியில நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஜெயின் பேட்டரி மாதிரி அந்த தண்டர் ஸ்டோம் கிளவுட் பிஹேவ் பண்ண தொடங்கும்.
4: அந்த கிளவுடுக்குள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமா பிரிஞ்சதும் அதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து உருவாகுது. காத்து வந்து நார்மலி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதும் காத்துல இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ் வந்து அயோனைஸ் ஆகி ஒரு கண்டக்டிவ் பாத் வந்து உருவாகுது. அந்த பாத் வழியா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் டிராவல் ஆகும் போதுதான் ஒரு பிளாஷ் வருது, அதுக்கு பேர் தான் மின்னல்.
5: கிளவுட்ல கீழ்பகுதியில நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தா அது கீழே கிரவுண்ட்ல பாசிட்டிவ் சார்ஜ இன்டியூஸ் பண்ணும். அப்புறமா கிளவுடுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் உருவானதும் அந்த மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், அதாவது மின்னல் நடக்குது.
4: சோ மின்னல் அப்படிங்கறது வானத்துல திடீர்னு ஒரு செகண்ட்ல தோன்ற ஒரு லைட் இல்லைங்க. தண்டர் ஸ்டார்ம் கிளவுட், அதாவது இடி மின்னலை உருவாக்கக்கூடிய அந்த கிளவுடுக்குள்ள சார்ஜஸ்

0: பிரிஞ்சு மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை உருவாக்கி காற்று அயோனைஸ் செய்து ஒரு கண்டக்ஷன் வழியை உருவாக்கி அந்த பாத் வழியா நடக்கிற எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் தான் நாம பளிச்சுன்னு மின்னற மின்னலா பாக்குறோம்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ் நேயர்களே. டைம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 8:40.

பண்ணலாமா கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிய. சித்துக்குமார் மியூசிக்ல அரவிந்த் கர்ணேஸ்வரன் வாய்ஸ்ல ஆரோமலே திரைப்பட பாடல் இப்ப நம்ம குமரி FM 101.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

சந்தேகப்படுத்துகின்றோம். நேர்களே, இன்று மதியம் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் உள்ள கேல்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கேல்வின் டேவிட் சிங் அவர்கள்.

குமரி F101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே எக்ஸ்பிரஸ். இனி ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்ல கபிலன் வைரமுத்துவோட லிரிக்ஸ்ல சத்யநாராயணன், அஜய் கிருஷ்ணா வாய்ஸ்ல கோமாளி பிலிம் சாங்.

நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.

டிஸ்கவரி எஃப்எம் 101 நேயர்கள் கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. இனி கும்கி 2 திரைப்பட பாடல் நிவாஸ் கிரே பிரசன்னா வாய்ஸ்ல அவரோட மியூசிக்ல.

கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இது நம்ம ரேடியோங்க. கேகே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில லாஸ்ட் சாங் என்ன சாங் அப்படின்னு கேட்டலாமா? விவேக் மெர்வின் மியூசிக்ல, மாதவன் லிரிக்ஸ்ல, விவேக் சிவா சிவாங்கி வாய்ஸ்ல என்ன சொல்ல போகிறாய் பிலிம் சாங் தான் வரப்போகுது.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க, விளையாடி பாருங்க.
2: ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட,
3: பரட்டி பரட்டி புரட்டி புரட்டி அடிச்சு புடிச்சு வாமா.
2: ஓடி போகலாகாது, ஓடி போ

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிச்சீங்க. நினைவுபடுத்துகின்ற நேயர்களே, என் அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் எதா இருக்கும், இது யாருக்கான டாபிக்கா இருக்கும், இது நம்ம பெண் தோழியருக்கான டாபிக் தான். 1:10 ஹாய் சிநேகிதிய பெண்களுக்கான நேர்ல நிகழ்ச்சியில 0462 இணைப்பெண்ணுடன் 260 அப்படிங்கிற எண்ணிலையும் 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890 332 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். இப்ப சொன்னா அதே போன் நம்பர்ஸ்ல காலையில 9:02 இருக்கு வசந்த அழைப்பு, நேர்ல நிகழ்ச்சி இருக்கு நம்ம நாகர்கோவில் ரேடியோல.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோர்களிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தித்தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:03.

0: வசந்த அழைப்பு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான ஹாப்பி மார்னிங். சந்தோஷமா ஹாப்பி மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சு நேர்களே. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, 26020240, அதுக்கப்புறமா 219072722 இணைப்பு 0064652 கூடவே ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257009. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அப்படியே சூப்பரான வைபான பாடல்கள் கேட்குமாறு அப்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் அப்படியே சூப்பரா வசந்தலை போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:04 ஆகிவிட்டது. நம்ம வசந்த அழைப்புல இணைந்திருக்கும் முதல் நேர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் ஐயா. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணம்
0: பேசுங்க.

0: சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க இருக்க.
0: சூப்பரா இருக்கிறேன் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் ஆண் பாவம் குயிலே குயிலே ஊங்குயிலே என்கிற பாடல்.
0: சூப்பர் சார், அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கிட்ட என்ஜாய் பண்ணலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.
2: நேரம் அப்படியே சூப்பரா வசந்த் அளிப்போட இணைஞ்சுக்கிட்டு, நம்ம குமரி பண்பலையோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:10 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராஜகுமாரி. பேசுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் ஸ்ரீ ராஜேந்தர் எழுதி இசைத்த பாடல். மூங்கிலே பாட்டி செய்யும் காற்றலையை தூது விட்டேன். ஒரு பெண்ணை வந்து அருணாக அழகாக வர்ணித்து எழுதிய பாடல்.
2: சூப்பர்மா. உங்களுக்கு
3: பெண்ணின் அழகை பார்த்த பின்னால் பௌர்ணமியை ரசிக்கலையாம்.
2: ஓகே, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் எல்லாரும் கேட்கலாம். நன்றி மேம்.
3: நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: நேரம் அப்படியே சூப்பரா வயிற்றுக்கு நேரம் 9:16 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி, அதாவது பெண்களுக்கான நிகழ்ச்சி இன்று பகல் 1:10 இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நிறைய நிறைய நிறைய நிறைய இருக்கு இல்லையா. அதுல அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு பழக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை மாற்றிய ஒரு படமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான், அதாவது அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்ற டாபிக்ல பெண் மணிகளே நீங்க ஏன் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-2240, அதுக்கப்புறமா 2907-2 இணைப்பு எண் 0465-2. மொபைல் நம்பர் இருக்கு பெண் மணிகளே, முத்து மணிகளே, நோட் பண்ணிக்கோங்க, 8901-2570-3. ஓகே பெண் மணிகளே, என்ன பண்ண போறீங்க? நம்ம அம்மா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்ன? எப்படி சூப்பரா என் கூட பேச போறீங்க? எப்ப பேச போறீங்க? இன்று பகல் 1:10 இருக்கு.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:17 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: அன்பான சுறுசுறுப்பான திங்கட்கிழமை காலை வணக்கம்.
0: நான் அப்படி அன்பான சுறுசுறுப்பான தேனி அப்படின்னு எனக்கு கூட போறீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஓகே மேம், வெல்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ரகசிய போலீஸ் படத்துல இருந்து கொடுங்க.
0: சூப்பர்.
1: சாந்தி பிரபான் கீழே
0: பெருங்க. எப்படி நம்ம வேற லெவல். ஓகே மேம், பாக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
6: கண்டிப்பா.
5: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
6: அதுவும் பண்ணலாம்.
5: செல்ஃப் டிரான்ஸ்பர்
6: அதுவும் தான் பிரதர்.
5: அப்போ IPO ரெக்வஸ்ட்
6: யோனோ

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரில் நிகழ்ச்சி இருக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

0: நாகர்கோவில் குமரெஃப்எம் 101 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே சூப்பரா நம்மளுடைய வாசனாளிப்போட இணைஞ்சுக்கிட்டு, நம்ம குமரி பண்பலை 101 இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:26 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம். நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சூப்பர், பேசுங்க.
1: தங்க மனசுக்காரன் பாடல். மணி குயில் இசைக்குதடி மனமது மயங்குதடி, மணி குயில் இசைக்குதடி மனமது மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி.
0: நன்றி சார், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் இதோ கேட்கலாம். நன்றி.
2: மணி

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார், இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார், 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
2: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அடே,
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
6: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரில் நிகழ்ச்சி இருக்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. நேரம் அப்படியே சூப்பரா வசந்த் அளிப்போட இணைஞ்சுக்கிட்டு நம்ம குமரி எஃப்எம் 101 இணைஞ்சுக்கிட்டு ஆடி ஆடி ஆடி சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:34 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கியா?
0: அது யாரு ஒரு வணக்கம் கூட சொல்ல முடியலையா? நல்லா இருக்கிறியா? நல்லா சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? யாரு பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: அது சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பொம்மை குட்டி அம்மா படத்துல இருந்து

0: பயங்கரமா பாடுறீங்களே.
1: சூப்பரான மகள் இல்ல பேரரசு பழுது பட்டேன்.
0: ஓகேம்மா, உங்களுக்கு பிடித்தமான இந்த பாடல் இதோ வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
2: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டு

0: இந்த நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மாவிடமிருந்து நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கொண்டிருப்போம் இல்லையா. அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம், இல்லைனா வாழ்க்கையை பார்க்கும் விதமாக கூட இருக்கலாம், அல்லது நம்மை இன்னைக்கு இருக்கிற நாமாக மாற்றிய ஒரு சின்ன பாடமாக கூட இருக்கலாம். அப்போ நீங்க அம்மாவிடமிருந்து என்னென்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் கூட எப்ப பேச போறீங்க, இன்று பகல் 1:10 பேச போறீங்க, எந்த நம்பர்ல பேச போறீங்க, 260-2240, அதுக்கப்புறமா 290-7224-562, கூடவே ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-309. இந்த நம்பர்ல அப்படியே சூப்பரா எப்படி டயல் பண்ணும், டான் டான் டான் டான் டயல் பண்ணிட்டு அப்படியே சூப்பரா என் கூட பேச போறீங்க. எப்ப பேச போறீங்க? இன்று பகல் 1:10. ஓகே, நேரம் அப்படியே சூப்பரா வசந்தளிப்போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:41 ஆகிவிட்டது. அப்படியே நேரம் போயிட்டே தான் இருக்கு இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்மா. யாருமா? எங்க? ஐயோ,
1: எல்லாரும்
0: சூப்பரா ஜாம் ஜாம் ஜாம் இருக்கும். சொல்லுங்க. அப்புறம்
1: நாட்டம் படத்துல இருந்து கொட்டாப்பா கொழுந்து வெத்தலையும் பாட்டு
0: வேணும். எப்படி பாருங்களேன், பெண் மணிகள் தான் சும்மாவா, வேற லெவல். ஓகே சூப்பர்மா, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் உங்களை தேடிக்கிட்டே வந்துகிட்டே இருந்து பண்ணலாம். நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்க வழக்கங்கள் தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். மறவாது கேட்பீர் நேர்களே. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கலாம். நேரம் 9:48 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யாரென்று கேட்கலாம். வணக்கம்.
5: தாங்களுக்கும் நிலையத்தார் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் மேடம்.
4: அன்பான காலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் தக்கலையில இருந்து ஹமான் பேசுறேன்.
4: பேசுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: தம்பிக்கு எந்த ஊரு படத்துல இருந்து தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், அந்த பாடலை காலை நேரத்தில் கேட்க
4: வேண்டும். ஓகேங்க சார், உங்களுக்காக அந்த பாடல் தோ காற்றலையில்.

0: அப்படியே வாசந்த அழைப்புல அப்படியே இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்ல. நேரம் 9:54 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராஜாதி கதங்கேசன், வடலி விளையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: ராஜாதி, வாங்க வாங்க வாங்க.
1: பிருந்தாஜிக்கு லவ்லி, பிருந்தாஜிக்கு அன்பான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் அம்மா, காலை வணக்கம். நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், வேலை இல்லா பட்டதாரி டூர்ல இருந்து இறைவனாய் வந்த இறைவியன்னு ஒரு அருமையான சாங் இருக்கு மேடம், அந்த பாட்டு தான்.
0: அந்த அருமையான சாங் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றிமா.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக ரேபீஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதா ஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 1,10,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இன்று நடைபெறவிருந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. நேரம் 10:03.
3: படிப்பும் பணியும்.

தொடர்ந்து நாம எடுக்கக்கூடிய பயிற்சியோட விளைவு தான் திறமையா மாறும். அதனால நம்ம எந்த துறையில சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த துறையில தொடர்ந்து உழையுங்கள், வெற்றி உங்களுக்கானதா மாறும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பு மணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று வெஸ்டர்ன் ரயில்வேயில் விளையாட்டு வீரர்களுக்கான காலிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா 2026-27 ஸ்போர்ட்ஸ் பர்சன் பணிக்கு மொத்தம் 64 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ITI அல்லது +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் மேற்கண்ட கல்வி தகுதியுடன் காலியிடம் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் தேசிய, மாநில அல்லது பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் விளையாடி குறைந்தது 3வது இடம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் விளையாட்டில் சாதனை படைத்தவர்களுக்கு கூடுதல் கிரேட் பே வழங்கப்படும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/1/2027 தேதியின்படி 18 வயதிலிருந்து 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rrcwr.com. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rrcwr.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 30 சென்னையில் உள்ள யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் பணிக்கு ஜர்னலிஸ்ட் பிரிவில் 200 காலியிடங்களும் ஹிந்தி பிரிவில் 25 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 225 காலி பணியிடங்கள் உள்ளன. ஜர்னலிஸ்ட் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில்

இளநிலை அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஹிந்தி ஆபீசர் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தை பாடங்களாக கொண்டு ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இளநிலை பட்ட படிப்பில் ஹிந்தி மற்றும் ஆங்கில பாடங்களுடன் படித்து பட்டம் பெற்று ஏதாவது ஒரு முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 30/6/2026 தேதியின்படி 21 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.uiic.co.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.uiic.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 28 டெல்லி காவல்துறை மற்றும் மத்திய துணை ராணுவ படையில் காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெல்லி போலீஸ் மற்றும் துணை ராணுவத்தில் சப் இன்ஸ்பெக்டர் பணிகளுக்கு மொத்தம் 1871 காலி பணியிடங்கள் உள்ளன. டெல்லி போலீஸ் போர்சஸ் பிரிவில் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/8/2026 தேதியின்படி 20 வயதிலிருந்து 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சிஏபிஎஃப் பிரிவில் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஃபயர் பிரிவில் எஸ்ஐ பணிக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இதில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பிஎஸ்சி பட்டம் முடித்திருக்க வேண்டும். மேலும் இதர பிரிவினர்களுக்கு ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் சிஐஎஸ்எஃப் ஃபயர் பிரிவிற்கு 20 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். மேலும் இதர பிரிவினர்களுக்கு 20 வயது முதல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ssc.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ssc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 30. சென்னையில் உள்ள சிஐபிஇடி கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேக்ஸ், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இங்கிலீஷ், பிசிக்ஸ், பாலிமர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ட்ரிபிளி போன்ற பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் யுஜிசி விதிமுறைப்படி கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.cipet.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.cipet.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 3. ISRO-இன் கீழுள்ள ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ பணிக்கு 33 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் செமி கண்டக்டர் டெக்னாலஜி, குவாண்டம், ECE, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எம்பெட்டட் சிஸ்டம்ஸ்,
சிக்னல் ப்ராசஸிங், பிசிக்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ், போட்டானிக்ஸ், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், அட்மாஸ்பரிக் சயின்ஸ், ஓஷனோகிராபி, மெட்ரோலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங் அண்ட் GIS, எர்த் சயின்சஸ், ஜியோ டெக்னிக்

மெக்கானிக்கல் என்ஜினியரிங், ஜியோபிசிக்ஸ், இதில் ஏதாவது ஒரு பிரிவில் எம்இ அல்லது எம்டெக் தேர்ச்சி அல்லது முதுகலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். ரிசர்ச் அசோசியேட் பணிக்கு 8 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், எர்த் சயின்சஸ், என்விரான்மெண்டல் சயின்சஸ், இதில் ஏதாவது ஒரு பிரிவில் PhD தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ப்ராஜெக்ட் சயின்ஸ் 1 பணிக்கு 7 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் அப்ளைட் ஜியோபிசிக்ஸ், எக்காலஜி, என்விரான்மெண்டல் சயின்சஸ், ஃபாரஸ்ட்ரி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங், GIS, ஜியோமேட்டிக்ஸ், சிவில் என்ஜினியரிங், எர்த் சயின்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் என்ஜினியரிங், ஹைட்ரோலஜி, சாயில் அண்ட் வாட்டர் என்ஜினியரிங், இதில் ஏதாவது ஒரு பிரிவில் PhD தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sac.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sac.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 30 தேதி. People want to scream, all the people want to shout, all the people want to cheer, all the people in the

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா

0: தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று மதிச்சுடர் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது? மதிச்சுடர் திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது. TN இக்னைட் திட்டம் எதனோடு தொடர்புடையது? TN இக்னைட் திட்டம் திறன் மேம்பாட்டோடு தொடர்புடையது. 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தை சேர்ந்த யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தை சேர்ந்த சசிகலா மற்றும் கண்ணன் ரத்னம் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தகம் இல்லா கல்வி முறையில் மாணவர்களின் தலைமைத்துவம் மற்றும் தனித்திறமைகளை வளர்க்கும் திட்டம் எது? புத்தகம் இல்லா கல்வி முறையில் மாணவர்களின் தலைமைத்துவம் மற்றும் தனித்திறமைகளை வளர்க்கும் திட்டம் மகிழ்வுடன் முன்னேறு திட்டமாகும். 2026ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார்? 2026ஆம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் காசியா லிஸ் மேஜோ ஆவார். 2026ஆம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? 2026ஆம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெற்றது. PMFME திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேசிய விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது? PMFME திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேசிய விருது தமிழ்நாடு மாநிலத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. எந்த நாட்டின் உயரிய விருதான தோஸ்த் திலிக் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதான தோஸ்த் திலிக் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான G20 அமைப்பின் நிதி அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? 2026ஆம் ஆண்டுக்கான G20 அமைப்பின் நிதி அமைச்சர்கள் கூட்டம் வடக்கு கரோலினா மாநிலம் ஆஸ்வில் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டிற்கான சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? 2026ஆம் ஆண்டிற்கான சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் கோகோ கௌஃப் ஆவார். கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் பிரக்னானந்தா ஆவார்.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று

பிடெக் இன் எர்த் சயின்சஸ் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். இந்த படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜியாலஜிஸ்ட், சூப்பர்வைசர், பேலண்டாலஜிஸ்ட், ஹைட்ரோஜியாலஜிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட், மரைன் ஜியாலஜிஸ்ட், ஜியோ சயின்டிஸ்ட், ஜியோ சயின்ஸ் என்ஜினியர், சர்வே ஜியாலஜிஸ்ட் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் ஜி எம் தர்ஷினி, டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு: எஸ் நவரத்னா.

0: பாடகளில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
6: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
5: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
6: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
7: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, மீலக், எம்சாக், ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில், 9842111 1164.
8: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
9: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
10: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
11: மாமா, என்னாச்சு?
12: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
11: அப்ப உடனே நம்ம ஸ்ரீநிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?

0: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
1: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்,
0: நீரை சேமிப்போம்,
1: நாளையை பாதுகாப்போம்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
3: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:26 ஆகிவிட்டது. நீங்க வந்து குமரேஃபம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுடலாம். புன்னகை மன்னன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி FM 101.

நேயர்கள் தங்கள் பகுதியில் நிலவும் பல்வேறு பொது நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்களின் பிரச்சினைக்கு சரியான தீர்வினை தருவார்கள் என நம்புவோம். அரசு அலுவலர்களுக்கும் வணக்கத்தை கூறி நேயர்களின் கடிதங்களை வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

நேரம் 10:39 ஆகிவிட்டது. மக்கள் மன்றம் இதில் வந்து கடித வழி கோரிக்கைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல் கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதல விளை அங்கிருந்து பன்னீர்செல்வம் அந்த சார் தான் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி விளக்கு முதல் பொற்றியடி சாலையில் கோழிக்கோட்டு பொற்றி அடுத்து ஒத்த வீடு பேருந்து நிறுத்தத்திலும் அதன் அருகில் உள்ள லயோலா கல்லூரி நிறுத்தத்திலும் சாலையில் வேக தடை மேடுகள் அமைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டு இடத்திலும் வாகனங்களில் அதிவேகமாக பயணிக்கிறார்கள். இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றது. இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை குமரி பண்பலை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.

நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட் தக்கலை.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 10:46 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து மக்கள் மன்றம், இதுல வந்து கடித வழி கோரிக்கைகள் அப்படியே வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக வந்துட்டு கடிதத்தை யார் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமசுவாமி பிள்ளை. இவங்க எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க? கணபதி நகர்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோவில் டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி செல்லும் சாலையில் அனந்தன் நகர் அந்த ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து ஒரு குறுகிய பாலம் ஒன்று உள்ளது. போதிய மின் ஒளி இல்லாமல் இருக்கிறது. குறுகிய வழி என்பதால் ஒரு வந்து ரொம்ப அங்கே லைட்டெல்லாம் வெளிச்சம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியலை. அதனால வந்து ஒரு உயர் கோபுர மின் விளக்கு அமைக்குமாறு, அப்படி அமைச்சிங்கன்னா எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் வந்து கிளியரா இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் டிராவல் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு உயர் கோபுர மின் விளக்கு அமைத்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.

0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குல. நேரம் 10:48 ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much.
1: So sad.
2: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku na ji, kuchaku, kuchaku, kuchaku.
3: காசு பணா கொட்டு மணி மணி காசு பணா கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணா கொட்டு மணி.

ஹாய் ஸ்நேகிதி, என் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அம்மா கிட்ட இருந்து நிறைய கற்றுப்போம். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து முன் மாதிரியாக நம்ம அம்மாவை தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூப்பராக எப்போ பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று பகல் வன்றிப்பத்திற்கு எந்த நம்பரில் பேச போகிறீங்க அப்படின்னா 2602024.

அப்படின்னா 2620024 அதுக்கப்புறமா 2970722 இணைப்பு எண் 0465625 குடுவேறு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க 8901025720190. ஓகே, அப்படி அப்படி அப்படி அப்படி சூப்பராக பேச போறீங்க. எத்தனை மணிக்கு பேச போறீங்க மறந்துடாதீங்க, இன்று பகல் 1:10. நீங்க வந்து நாகர்கோவில் குமரியம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் 10:52 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் கடித வழி கோரிக்கைகள் நம்ம வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துவரங்காட்டில் இந்த முத்து ஆசாரி இந்த ஐயா தான் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க என்ன எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாமா? இவங்க வந்து இடம் வந்து திட்டுவிளை பள்ளி அருகில், ரோடு மிக மோசமாக உள்ள, அதாவது திட்டுவிளை பகுதியில் அந்த ரோடு பள்ளியின் பக்கத்தில் அந்த அருகில் உள்ள ரோடு வந்து மிக மோசமாக உள்ளது. பள்ளமாக உள்ள ரோட்டில் தார் ரோடு போட்டு நல்ல முறையில் தந்தால் வாகனம் போவதற்கு வசதியாக இருக்கும், விபத்தும் ஏற்படாதவாறு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. திட்டுவிளை பகுதியில் ரோடு வந்து மிகவும், அதுவும் பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் மிகவும் மோசமாக இருக்கு. பள்ளமாக உள்ள ரோட்டில் வந்து தார் ரோடுகள்லாம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வாகனங்கள் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், விபத்துகள் ஏற்படாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.

நேரம் வந்து அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அல்லவா, நம்மளுடைய இந்த சங்கலா அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

நேரம் அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா. நேரம் 10:58 ஆகிவிட்டது. மக்கள் மன்றத்தில் கடித வழி கோரிக்கைகள் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சந்தி விலையிலேருந்து மரிய ஆக்தலமஸ் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, குமரி மாவட்டத்தில் சேனல்களில் வந்து சரியாக தூர்வாரப்பட வேண்டும். பல வருடங்களாக சரியாக தூர்வாராமல் மண் புல்களால் சேனல் வந்து நிரம்பி அடிமடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து சேனல்களில் ஒழுங்காக தண்ணீர் சரியாக விவசாய செல்லவில்லை. சம்பந்தப்பட்ட துறை வந்து கவனிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நேயர்கள் வந்து உங்கள் பகுதியில் நிலவும் பொதுநலன் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து நீங்களும் கடிதங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குநர், மக்கள் மன்றம் பகுதி, அகில இந்திய வானொலி, கோணம், நாகர்கோவில் 4. மக்கள் மன்ற பகுதியில பொதுமக்கள் பொதுநலம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து கடிதங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு தருவார்கள் என நம்புவோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அரசு அலுவலர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆன்சி சோஜன், மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹரிதா உள்ளிட்டோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கால் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப்பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தித் தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டுக்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற

0: திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 1,10,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.

0: நேரம் முற்பகல் 11:03. இசையோடு இனிமை சேர்த்து வார்த்தைகள்ல மகிழ்ச்சி கலந்து உங்களை இசையால் மகிழ்விக்க ரெடியாகுது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இது சந்தோஷமும் ஆர்வமும் கலந்த இசை மேடை, அதாவது இசை காத்திருக்கின்றது உங்கள் குரல் எதிர்பார்ப்பில். ஸ்டார்ட் பண்ணலாமா? பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியை. இனிய இசை கோர்வைகளுடன் குமரி எஃப்எம் 101 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. பாடுவோர் பாடலாம்
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 11 மணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முதல் நேர சந்திக்கலாமா? பாடுவோர் பாடலாம் நேர்ல நிகழ்ச்சியில எந்த நேர் காத்துக்காங்க பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் சார். அதாவது இப்ப வந்து முதல் பாடலாக ஒரு இசை கொடுக்கறோம், முதல் பாடல் இசை, அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா?
1: எனக்கு இசைஞ்சதான் போடுவோம்.
0: எல்லா நேரமும் இப்படிதான் கேட்காங்க. சரி, பிளே பண்ணுவோமா?

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஹலோ,
3: கேக்குதா?

0: சொல்லுங்க.
1: படத்தோட பேர் பரமசிவன் நினைக்கிறேன். அந்த படத்துல இருந்து தங்க கிளி ஒண்ணு தத்து தவழுதுன்னு ஒரு பாடல் உண்டு, அந்த மியூசிக் மாதிரி தான் இருக்குது.
0: சரி, ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிங்க. அதாவது முதல்ல ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சின்ன தடங்கல் ஆகி போச்சு, அதனால மன்னிக்கவும். சரி, பாடல் அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச பாடல பாடுறீங்களா இல்லட்ட வேற பாடல் பாடுறீங்களா?
1: சரி, வேற ஒரு பாடல் பாடுற வாய்ப்பு கொடுங்க.
0: ம், பாடுங்க.
1: சொல்ல நினைத்த
0: இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது கிளியரா கேட்டுச்சு, பாடுறது வந்து கிளியரா கேட்க மாட்டேங்குது.
1: சரி, இப்ப நான் பாடுறேன். சொல்ல நினைத்த ஆசைகள் சொல்லாமல் போவ நீ, கேக்குறதா?
0: ஆ, கேக்குது கேக்குது.
1: சொல்ல வந்த நீ மன்னன்
0: சார் மன்னிக்கவும், நீங்க பாடுறது ரொம்ப விட்டு விட்டு தான் கேக்குது, இருந்தாலும் நீங்க பாடுறீங்க.
1: இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா, செந்தலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு, நின்று போய்விடு.
0: ரொம்ப அருமையா பாடுனீங்க, ஆனா கொஞ்சம் இடையில வந்து ஒழுங்கா கேட்கல. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல கொஞ்சம் நல்லா கேட்டுச்சு. நன்றி சார், நிகழ்ச்சியில ஒரு பாட்டும் கண்டுபிடிச்சு. அப்படி இல்ல, ஒரு இணைப்பு வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு, அது வந்து அதுலதான் நீங்க வந்தீங்க. சரி, நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு. நன்றி. நீங்க கண்டுபிடிச்ச பாடல இப்ப கேட்கலாம். பரமசிவன் திரைப்பட பாடல் இது.
1: நன்றி.

0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.
1: பகல் 15 நிமிடம் ஆகிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி. பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சியில புது நேர்கள் வந்து இதை இணைப்ப அணுகணும் அப்படின்னா 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். அப்புறமா 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். பாடுவோர் பாடலாம் நேர்ல நிகழ்ச்சியில ரொம்ப ஆர்வமா நிறைய நேர்கள் வந்துட்டே இருக்காங்க. அடுத்த நேர் யார், என்ன பாடலை கண்டுபிடிக்க போறாங்களா அப்படிங்கறத பாக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
1: சரி சார், உங்களுக்கு ஒரு இசை கொடுக்கறோம். அந்த இசை வந்து என்ன இசைன்னு கண்டுபிடிக்கிறீங்களா?
2: சரியம்மா, நன்றி அம்மா.

0: கண்டுபிடிச்சீங்களா?
1: ஆமாமா, அது பழைய திரைப்படம், அதாவது குமரி பெண். அந்த திரைப்படத்துல இருந்து
0: கண்டுபிடிக்க மாட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருந்து, ரொம்ப பழைய பாடலா இருந்து.
1: பழைய பாடல்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகசக்தி ஓட்டுமா, பழைய நம்ம பழைய நேயர் தான், நம்ம வயசான ஆளுதான்.
0: அப்படி இல்ல, அப்படி இல்ல, பழைய பாடல் வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு மனம் தான் வேணும் சார், அதுக்கு வயசு எல்லாம் ஒரு காரணம் இல்ல இல்லையா.
1: படம்
0: இல்லாம
1: அந்த காலத்துல ரவிச்சந்திரன் நடித்த படம் நல்ல பேமஸான படம்.
0: சரி சார், நீங்க
1: ஏதாவது

0: சுதந்திர ரங்கம்ங்கிற படத்துல இருந்து கமலஹாசன் ஐயா பாடின பாடல், ஞாயிறு ஒளி மலையில் நீங்கள் குளிக்க வந்தால் நான் அவள் பூவுடலில் புது அலையினை படைக்க வந்தேன். ஞாயிறு ஒளி மலையில் நீங்கள் குளிக்க வந்தால் உலகெங்கும் பொங்கிட்டதும் அழகென்ன ஆணை கடக்கும் தங்கங்கள் மெருகப்படியும் அங்கங்கள் ஜாலம் புரியும். ஞாயிறு ஒளி மலையில் திங்கள் குளிக்க வந்தால் மன்மதன் என்னால் பொன்மதனம் பெற்றதென்றால் ஊர்வசியில் இங்கு வந்தாள் பேரழகை வாங்கி சென்றாள். ஞாயிறு ஒளி மலையில் திங்கள் குளிக்க வந்தாள் தங்கங்கள் இங்கு வருக தரமென்னும் மதியம் பெருக வைரங்கள் நம்பி வருக புதி வடிவம் தாங்கி புனிக. ஞாயிறு ஒளி மலையில் திங்கள் குளிக்க வந்தாள். நன்றியம்மா,
1: ரொம்ப அருமையா பாடினீங்க சார். ஒரு பாடலையும் கண்டுபிடிச்சு பாடலையும் பாடியிருக்கீங்க. நிகழ்ச்சியில நீங்க கண்டுபிடிச்ச குமரி பெண் திரைப்பட பாடல் இப்ப கேட்கலாமா?
0: கேட்கலாமா?

0: நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. ஒரு சின்ன ஞாபகப்படுத்துகிறோம், 12:50 நாகர்கோவில் பட்டகசாலி என்பதை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தொடர் நம்ம குமரி எஃப்எம் 101. ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்கங்கள், இது நம்ம எல்லாருக்கும் தேவைதானே. ஆரோக்கியமா நமக்கு இதயம் இருக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் தேடிட்டே இருப்போம் இல்லையா. உடம்புக்கு தேவையான விஷயங்கள் முக்கியமானது ஒண்ணு, அதுல வந்து இதயத்துக்கு பலமான உணவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதயம் வந்து எப்பவும் பலமா இருக்கணும், சோ அதுக்கு தேவையான உணவுகள் என்னெல்லாம் அப்படி, உணவு பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் அப்படின்னு இருக்கிற தகவல்களை தராங்க இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க நேயர்களே, நமக்கு வரி எஃப்எம் 101 இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு டிராவல், இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இப்ப பாடுவோர் பாடலாம் நேர்ல நிகழ்ச்சியில இருக்கோம், அடுத்து நேர சந்திக்கலாம், அவங்க என்ன பாடல் அவங்களுக்கு கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், குமரி பண்பலை, யார் பேசுறீங்க? சரி சார், உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கலாமா?
1: முயற்சி பண்றேன்.
0: அப்படியா, சரி சரி, போடலாம், போடுவோமா?

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: ரொம்ப பெரிய மியூசிக்காவே கொடுத்துருங்க.
0: சின்ன மியூசிக் தான் அது, உங்களுக்கு எடிட் பண்ணி வந்ததுனால பெருசா தெரியுது.
1: பெருசா கொடுத்தா தானே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: சரி சொல்லுங்க, என்ன படத்துல உள்ள என்ன பாடல்? அப்படியா, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், நீங்க கொஞ்சம் கூட கேட்டு பாருங்க. கண்டுபிடிச்சிங்களா சார்? இது வந்து நான் உங்களுக்கு க்ளூ, ஒரு க்ளூ தரோம். அது அஜித் சார் வந்து டபுள் ஆக்ட்ல நடிச்ச படம். அஜித் சார் வந்து டபுள் ஆக்ட்ல நடிச்ச படம். அதுல இந்த பாட்டு இல்ல. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம். யார் சார், யார் சார்? திக்கணங்கோட்ல இருந்து வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க சார். அது நிறைய நேர்களோட இணைப்பு வந்து வருது, ஆனால் உங்களுக்கு இடையிலே வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு தெரியல. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, கண்டுபிடிச்சிங்களா நீங்க? கண்டுபிடிச்சுதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே மனம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரே மனம் ஒரே குணம் அப்படி வரும். அது அந்த பாட்டு தான். நீங்க ஏதாவது பாடல் பாடுறீங்களா?

0: ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க பாடுறீங்களா?
1: வேற ஒரு பாட்டு பாடுறேன்.
0: பாடுங்க, வேற பாட்டு பாடுங்க.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு தன்னந்தைக்கு பாடல், வைத்து விஜயலட்சுமி அவர்கள் பாடினது.
0: உம் உம்
1: உள்ளுறுதி காண்பதுதான்

0: நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அருமையாக பாடினீங்க. அதாவது பாடலை வந்து ஒரு நீங்கள் பாட்டை தான் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக பாடியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஒரு பாடல் கண்டுபிடிச்சி ஒரு பாடலையும் பாடியிருக்கீங்க. பங்கு பெற்றதுக்கு நன்றிம்மா.
0: நன்றி, நன்றி.

0: பண்பலை நூற்றுல நேயர்கள் பாடுவோர் பாடலாம் நேர்ல நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த நேயர் கண்டுபிடிச்ச பாடல ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா கேட்கலாமா?
1: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
6: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
7: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
8: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
9: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
10: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
11: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
10: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
11: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
10: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
11: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
10: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
11: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
10: முல்லைச்சரம்.
4: படப்படக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
11: பண்பலை 101
4: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
11: தினந்தோறும் இரவு 8:05
4: பட்டாம் பூச்சிகள்.
11: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: இசையோடு இனிமே சேர்த்து நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நாகர்கோவில் ரேடியோல இருந்து பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பரம்பலை நூற்றொன்ல நேயர்கள் பாடுவோர் பாடலாம் நேர்ல நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. இரணியல் ராஜகுமாரி இந்த நேயர் வந்து வில்லன் திரைப்படத்துல இருந்து ஒரே மனம் அப்படிங்கிற பாடல அழகா கண்டுபிடிச்சு அவங்களும் ஒரு மோட்டிவேஷன் சாங்கும் பாடினாங்க. இப்ப அவங்க கண்டுபிடிச்ச அந்த பாடலை இப்ப கேட்கலாமா?

0: நூத்தி ஒன்றிலிருந்து நேயர்கள் பாடுவோர் பாடலாம் நேர நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் பிரசாந்த் குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கு ஒரு இசை கொடுக்கலாமா?
1: கொடுக்கலாம் மேடம், கொடுங்க.

0: கண்டுபிடிச்சீங்களா?
1: தென்கிழக்கு காற்று அப்படின்னு வரும் அந்த பாடல்,
0: என்ன படம்னு தெரியுமா?
1: நாடோடி மன்னன் படம்.
0: சரி, அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பாடல் இந்த இசையை கேட்டோன்னே கண்டுபிடிப்பாங்களா நேயர்கள்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. நீங்கள் ஒரு பாடல் பாடுறீங்களா?
1: பாடுறேன் மேடம். என்னவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென சொல்லி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் சொல்லலும் தானாய் அடங்கிவிடும். உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் மாசை கொண்டேன். சிறகுகள் ஜீவானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவோ இதயம் தங்குமோ நீ கூறு. நன்றி மேடம்.
0: ரொம்ப அருமையா ஒரு பாடலை கண்டுபிடிச்சு பாடலும் பாடினீங்க. இப்ப நீங்க கண்டுபிடிச்ச நாடோடி மன்னன் திரைப்பாட பாடல் இப்போ நமக்கு 101.1 நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.

நேரம் முற்பகல் 11:46 ஆயிடுச்சு. குமரி பண்பலை 21 நேயர்களுக்கு ஒரு ஞாபக மூட்டல், அதாவது 1:10 ஹாய் ஸ்நேகிதியை பெண்களுக்கான நேர்ல நிகழ்ச்சியில அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர்

0: கேட்டு பேச வரலாம். இதுக்கான நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 0465 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். இப்ப கேட்டுட்டே இருக்கோம் பாடுவோர் பாடலாம் நேரலே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலை மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: உற்சாகமா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு பாடலோட இசை கொடுத்துடலாமா?
1: கொடுங்க கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிருக்கணுமே இந்நேரத்துக்கு.
1: ஆமா ஆமா கண்டிப்பா கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன்
0: கண்டுபிடிச்சேன். சவுண்டே இல்லையே.
1: பாடுங்க
0: பாடுங்க.
1: சொன்னேன் உயிர் சாதல் நான் சொன்னேன் இருவிழிகளே அவன் அழகுகளை நிகாரகினே அவன் அழகுகளை தின்றேன் தின்றேன் திவிதாமல் நான் தின்றேன். அந்த பாட்டு மேம்
0: ரொம்ப அருமையா பாடுனீங்க. நீங்க ஒரு பாட அதோ அந்த பாட்டே இந்த பாட்டா எடுத்துக்கலாமா? நீங்க பாடினது அடுத்த பாட்டு வச்சிருக்கீங்களா? சரி பாடுங்க பாருங்க.
1: பன்னநிலவே பன்னநிலவே வருவது நீதானா, பார்த்தனைகள் வருகிறதே வருவது நிஜந்தானா, ஒரு குறுநிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என்னை கண்மூடினார்
0: ரொம்ப அருமையா பாடுனீங்க. நிகழ்ச்சியில ஆர்வமா உற்சாகமா கலந்துகிட்டதுக்கு நன்றி. அந்த நேயர் கண்டுபிடிச்ச மதுர திரைப்பட பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். இன்று மதியம் 2:30 இசைத்தன்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நமக்கு மரியம் 101. இப்போ மதுரை திரைப்பட பாடல்.

0: மணி நகர்ந்து 11:55 ஆயிடுச்சு. நிறைவான நேரா எந்த நேயர் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், தூத்துக்குடி மாவட்டம் வள்ளியூர்ல இருந்து ஆல்டன் பேசுறேன் மேடம்.
0: தூத்துக்குடி மாவட்டம் வள்ளியூர்ல இருந்து ஆல்டன் வந்திருக்கீங்க, சரி. உங்களுக்கு ஒரு இசை கொடுக்கறோம், நிறைவான நேயரா வந்திருக்கீங்க, கண்டுபிடிக்கிறீங்களா?
1: கண்டுபிடிக்கிறேன் மேடம்.

0: இத கேட்டவனே கண்டுபிடிச்சிருக்கலாம்.
1: இந்த பாட்டு மேடம், கொச்சின் மாட பூரா எனை கொஞ்சம் அதுதான்.
0: வாவ், சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. படம் என்னன்னு தெரியுமா? உன்னுடன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து அருமையான ஒரு பாடல். சரி, நீங்க ஏதாவது பாடல் பாடுறீங்களா? ஒரு ரெண்டு வரி பாடுங்க, ஏன்னா நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, பாடலும் பிளே பண்ணணும் நமக்கு.
1: சரி மேடம்.
0: சரி, நீங்க வந்து பாடணும்னு ஆசைப்பட்டு பாடுறீங்க, நீங்க பாடும்போது ஏதோ ஒரு சின்ன தடங்கள் வந்துட்டு பாடல்ல வந்து ஒழுங்கா கேட்கல. நீங்க கண்டுபிடிச்ச பாடல நிகழ்ச்சியில கேட்கலாம். நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: ஓகே மேடம், ஓகே மேடம்.

குமரிப்பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை இனிய இசை பயணமா பாடுவோர் பாடலாம் நேர்ல இணைஞ்சீங்க. குமரி எஃப்எம் 101.1 சொந்தங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுவரை இசையோடும் உங்களோடும் பாடுவோர் பாடலாம் நேர்ல நிகழ்ச்சியில நான் ஆர் ஜே கலைமகள் பாலசுப்ரமணியன்.

0: 101.
1: நேரம் நண்பகல் 12 மணி. நேரம் அப்படியே நகர்ந்து போனாலும் ஆல்வேஸ் உங்க கூட ஜாயின் பண்ணி இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி குமரி எஃப்எம் 101ல இனி தொடரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்ல வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: குமரி பண்பலை நூற்றாண்டில் நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். 12:55 திரை இசை.
3: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.
1: பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 9:10 ஹாய் ஸ்நேகிதே, என் அம்மாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற தலைப்புல பெண்கள் பங்கேற்கும் நேரலை. 1:55 திரை இசை, 2:15 திரை இசை, 2:30 இசை தன்

இந்த நிகழ்ச்சியில் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுகிறது நமது பாரதம். மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்டு ரசிக்கலாம். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம். இன்றிரவு 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழைநாரில் மதிப்பு கூட்டல் வழி வருமானம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடக்கு குண்டல் எஸ் சுஷீலா பாய் அவர்கள். அமுதசுரபியில் பாரத பிரதமரின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுமாடுகளுக்கு ஏற்படும் தோல் கழலை நோய் தகவல்களை தருகிறார் பரசேரி கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் கே பிரவீன் அவர்கள். இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரை இசை, 9:15 செய்திச்சுடர், 9:30 திரை இசை, 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி, நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் நேர்களே, இது பெண்களுக்கான ஒரு நினைவூட்டல். 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில என் அம்மா கிட்ட இருந்து இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கறது மாதிரி அழகான விஷயங்களை கொண்டு வந்து சேருங்க நம்ம குமரி எஃப்எம் 101க்கு. அடுத்தவங்களுக்கும் சொல்லலாமே, உங்க அம்மா உங்களுக்கு மட்டும் சொன்ன அந்த ரகசியமான விஷயங்களை எங்களுக்கும் சொல்லுங்களேன். அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462 இணைப்பெண்ணுடன் 260 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். அந்த சீக்கிரட்டான விஷயம், உங்க அம்மா உங்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்த எங்களுக்கும் சொல்லித்தாங்க. கண்டிப்பா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கங்க நம்ம எல்லா தோழியரும். அதுக்கு தொடர்ந்து கேளுங்க நமக்கு ஒரு குமரி எஃப்எம் 101 நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் உங்க போன்லயும் கேட்கலாம். இனி வருது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.

நேரம் 12:10. பழைய பாடல் புதிய நினைவுகளோடு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குவரி எஃப்எம் 101 ஓல்ட் இஸ் கோல்ட் மியூசிக் நெவர் கெட்ஸ் ஓல்டு. இனிய மெட்டுக்களில் பயணிப்போம் குமரி எஃப்எம் 101 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. காலம் கடந்து காற்றில் கலந்தாலும் நம் மனதில் நிலைத்திருக்கும் கோல்டன் மெமரிஸ் வித் எவர்கிரீன் சாங்ஸ்.

1971 வெளியான குலமா குழமா திரைப்பட பாடல் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் கவியரசு கண்ணதாசனின் மயக்கம் தரும் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்களில் மனதை மயக்கும் மெட்டுக்களோடும் இனிமையான குரல்கள் காதல் உணர்வை மென்மையாக சொல்லும் வரிகளில் அந்த பாடல் இப்போது நம் குமரி FM 101 குலமா குணமா திரைப்படத்திலிருந்து

0: சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: நேர்கள் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. 12:16 நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவை சாரல் இசை பாடல்கள். எவ்வளவு பாடல்கள் கேட்டாலும் பழைய பாடல்கள் பழைய பாடல்கள் தான்ப்பா அப்படின்னு அடிச்சு சொல்ற நேர்களும் இருக்காங்க. பழைய பாடல்கள் போட்டாலும் நாங்க ரசிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்களும் இருக்காங்க. யார்தான் பழைய பாடல்களை ரசிக்க மாட்டா, எல்லாருமே ரசிப்போம். அந்த மாதிரி இனிமையான பாடல்கள் வலம் வந்து கொண்டிருப்பது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. பழைய பாடல்களோட சிறப்பு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வரியிலையும் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொரு இசையிலையும் ஒரு நினைவு இருக்கும். அந்த நினைவுகளை தட்டி எழுப்பக்கூடிய வகையில அவன் ஒரு சரித்திரம் திரைப்பட பாடல் அடுத்ததா வரப்போகுது. பழமை மரம் வீசும் இசையோடு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில கனதாசன் மற்றும் நெல்லை அருள்மணி ஆகியோரோட கைவண்ணத்துல TM சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் குரல்கள்ல அந்த சூப்பரான பாடலை அடுத்தது கேட்கலாமா?

பாட்டை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நேரமும் அப்படியே போயிட்டே இருக்கு. 12:22 ஆயிடுச்சு. மதிய நேரம் நெருங்கிட்டே இருக்கு. இப்ப கேட்டோம்ல பாட அம்மானே அப்படின்னு ஒரு பாடம் கேட்டோம். அந்த பாட்டில் கேட்டோன்னா அம்மானே அப்பங்க யாருக்கெல்லாம் வந்துச்சு. அப்படி அம்மா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாம படிச்சுப்போம். எங்க அம்மா இதெல்லாம் சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கும். அந்த விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்காமலே இருந்திருப்போம். எங்க அம்மா இதெல்லாம்

சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுருப்போம். அப்படி ரகசியமாக சீக்கிரட்டாக ஏதாவது விஷயம் வச்சுருக்கீங்களா? இல்லைடா, இந்த விஷயங்கள் எங்கள் அம்மா சொன்னதை நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லுவோம். எங்கள் அம்மா வந்து நிறைய பேருக்கு இதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லியே சொல்லி சொல்லியே என்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தோழிகளே, இது உங்களுக்கான ஒரு அறிவிப்பு தான். 11:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் ஓடோடி வந்துருங்க. என்ன வேலை இருந்தாலும் படபடாபடான்னு செஞ்சுட்டு அப்படி வந்துருங்க. அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் பேச போகிறீங்க. 0462 இணைப்பெண்ணுடன் 260 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 அப்படிங்கிற எண்ணையும், அப்புறமா 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணையும் நீங்கள் வந்து பேசலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சீக்ரெட்டான விஷயங்களை நம்ம குமரி எஃப்எம் 101 அப்படியே சொல்லித்தாங்களே. உங்க குமரி எஃப்எம் 101 உங்க ஃப்ரெண்ட, உங்க கூடவே எப்பவும் நீங்க வச்சுக்கணும். இல்ல, நான் வெளியே இருக்கேன், என்னால கேட்க முடியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட மொபைல் போன் இருக்கு, அதுல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிய பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி நாகர்கோவில் ரேடியோவை நீங்க எந்த நேரமும் எப்பவும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ மனசுல வந்து நிறைய கேள்விகள் வந்து எல்லாருக்குமே வரும் இல்லையா? நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைப்போம், அந்த கேள்விகளுக்கான பதில்களும் கிடைக்கணும்னு நினைப்போம். அதே ஒரு பாட்டா இருந்தா எப்படி இருக்கும்? கேள்வியும் பதிலும் ஒரு பாட்டுல வந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பாடல் தான் அடுத்ததா மனம் நனையும் மந்திர மலையில வரப்போகுது. மனதில் எழும் கேள்விகளையும் உணர்வுகளை தாளாட்டும் மெட்டை மினைத்து கொண்டு வரக்கூடிய உயர்ந்த மனிதன் திரைப்பட பாடல். MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில TMS அவர்களும் பி சுசீலா ஆகியோர் குரல்களையும், வாலிப கவிஞன் வாலியோட வரிகள், அதாவது கேள்வியான வரிகளுக்கு பதில்களும் அதுலயே இருக்கு. அது மாதிரி கேள்வி கேட்கும் மனசுக்கு பதில் சொல்லும் இசை வடிவில் இந்த பாடல் இப்ப நம்ம குமரி FM 101 உயர்ந்த மனிதனாக

0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.
1: நூற்றாண்டுல நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்களோடு. நம்ம நாடு அப்படின்னாலே நிறைய புதுமையான விஷயங்கள், நிறைய அற்புதங்கள் இருக்கு. அடிக்கடி போய் கூட பார்த்துட்டே வருவோம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம யாராவது சொன்னா இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஆசை கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புதுமையான தகவல் தான் இன்னைக்கு வருது நம்ம குமரி FM 101.1 3-2 தேனி நேரத்துல நமது பாரதம் நிகழ்ச்சியில. அது என்னவா இருக்கும் அப்படின்னு இப்பவுமே ஆலோசனையா இருக்கா? அப்ப கண்டிப்பா இணைஞ்சிருங்க நம்ம குமரி FM 101.1 இன்னைக்கு பிற்பகல் 3-2 தேனி நேரத்துல நமது பாரதம். அப்ப ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஊரை பத்தி சொல்ல போறாங்க இல்ல அப்படிங்கறது தெரியுது இல்லையா? இப்ப கேட்டுட்டே இருக்கும் மரம் நனையும் மதுரமலை. இதுல வந்து புதுசா உற்சாகமா ஒரு பாடல், அதுவும் பழைய பாடலாக இருந்தாலும் இன்றும் நம்மை ஆட வைக்கும் இளமை துடிப்புடன் ஒளி விளக்கு திரைப்பட பாடல். MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில, TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள்ல மகிழ்ச்சியோடு உற்சாகமா இந்த பாடல். நேரம் 12:30 நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த பாடல் இப்ப நமக்கு மரியாதை 101.1.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வர போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்ல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: FM 101 நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்கள். மாம்பழ மனமும் தேனிசை சுவையும் கலந்த இனிய சுமை தாங்கி திரைப்பட பாடல் நிறைவான பாடலாக வலம் வருகிறது. கண்ணதாசன் அவர்கள் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி ஆகியோர், பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்களில் சுமை தாங்கி திரைப்பட பாடல் இப்ப நம்ம குமரி FM 101.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: இதுவரை மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரல் இசை பாடல்களை கேட்டு ரசித்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நிகழ்ச்சி இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி. ஒரு நினைவூட்டல் நேர்களே, 1:10 ஹாய் ஸ்நேகிதியை பெண்களுக்கான நேர்களை நிகழ்ச்சியில அம்மாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். 0465 2 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். இன்னும் சில நொடிகளில் வருவது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை

0: அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907 பிறந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகத்சிங்கின் தைரியம் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில் பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி, செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின் சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான

0: பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
1: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோட்ல ஸ்டேடியம் வர்றதால அது ரிலேட்டட் சப்போர்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்க ஒரு டவுன்ஷிப்பும் இப்ப அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம், அந்த ஹெரிடேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, சோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப். அந்த ஸ்டேடியத்தை சுத்தி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
0: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
2: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து டி20 தரவரிசை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திரப் போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
0: நாகர்கோவில் பட்டகசாலியன் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கால்வின் மருத்துவமனை பட்டகசாலியன் விளை நாகர்கோவில்.
3: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர் தான் போக வேண்டியதுல?
4: அதான் நம்ம கால்வின் ஹாஸ்பிடல் இருக்கும் போது வெளியூர் எதுக்கு போகணும்? இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இதய நோய்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கால்வின் ஹாஸ்பிடல், பட்டகசாலியன் விளை, ஈட்டாமுள்ளி ரோட், நாகர்கோவில், 5 கிராமம் மற்றும் வள்ளியூர்.
5: நலமாய் வாழ்வோம்.
0: ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.
6: எல்லாரும் காமனா கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஹார்ட்டுக்கு எது சார் நல்ல டயட்டு? எது சாப்பிட்டாலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடுறீங்கன்னு சொல்றீங்க, என்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி ஹார்ட் டயட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம என்னத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். மெயினாக வந்து ரிஃபைன்ட் சுகர்ஸ் அவாய்ட் பண்ணணும், பேக்கரி ஐட்டம்ஸு, சுகர் ஜாஸ்தியாக உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அவாய்ட் பண்ணணும். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் அனிமல் ஃபேட்.

சொல்லுவோம். அனிமல்ல இருந்து வரக்கூடிய ஃபேட்டு, கீ, பட்டர், பால் ரொம்ப கட்டியாக குடிக்கிறது, இதெல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். மீட், ரெட் மீட், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஆயில், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், எக்ஸஸ் சால்ட் உள்ள ஐட்டம்ஸ், பிக்கிள்ஸு, அப்பளம், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணோன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ ஹார்ட்டில் ரத்த குழாய் அடைப்புகள் வர்றதுக்கோ சான்சஸ் கம்மி. எது சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து வெஜிடபிள்ஸில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃப்ரூட்ஸில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். டெய்லி ஒரு வெஜிடபிள், ரெண்டு வெஜிடபிள் கண்டிப்பாக சாப்பிடணும். டெய்லி நைட்டு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக, ரெண்டு ஃப்ரூட் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் முழு தானிய வகைகள் சாப்பிடணும், பார்லி, வீட்டு, மில்லட்டு, இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். அப்புறம் நான் முன்னாடி

0: பார்லி, வீட்டு, மில்லட்டு இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நட்ஸ் நிறையா சாப்பிடணும். பாதாம், பிஸ்தா, ஆல்மண்ட், ஆப்ரிகாட் இதெல்லாம் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷில் உள்ள ஆயில் வந்து இதெல்லாம் வந்து பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டு, அதை எடுத்துக்கணும். ஸோ கிரவுண்ட் நட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கோ ஹார்ட்டில் டிசீஸ் வர்றதையோ நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நிறைய ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கோகனட் ஆயில்லையும் ரொம்ப குவான்டிட்டியில் எடுக்கக்கூடாது, எடுத்துக்கலாம் பட் ஆனால் குவான்டிட்டியை கம்மியாக எடுக்கணும். ஸோ பெஸ்ட் ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில் பெஸ்ட் ஆயில். இதை தவிர நம்ம நார்மலாக உள்ள கிரவுண்ட் நட் ஆயில் இல்லாட்டி நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலுடைய குவான்டிட்டி தான் முக்கியம். நிறைய ஆயிலாக யூஸ் பண்ணுறதை விட மைல்டாக யூஸ் பண்ணி வெறும் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆயிலுடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஆயிலை வந்து பல டைம் யூஸ் பண்ணக்கூடாது. பல டைம் யூஸ் பண்ணும்போது அது ஆக்சிடேட் ஆகும், அது ஆல்டிஹைடாக மாறும், அது நிறைய சைட் எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணும். ஸோ அதனால் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ண ஆயிலை திருப்பி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்புறம் வந்து ஆயிலை வந்து ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ணக்கூடாது. நிறைய டீப் ஃப்ரை பண்ணால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ மெயினாக வந்து ஆயிலை வந்து குவான்டிட்டியை ரொம்ப கம்மியாக எடுக்கணும். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, திருப்பி திருப்பி அதே ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாது. டீப் ஃப்ரையும் அவாய்ட் பண்ணணும். ஆயில் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு பேக்கிங்கோ ஒரு ஸ்டீமிங்கோ ஆவியில் வேக வைக்கிறதோ இல்லாட்டி கிரில் மாதிரி யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஆயிலோட யூசேஜ் கம்மியாகும், நம்மளோட டயட்டும் ஹெல்த்தியாக இருக்கும்.
1: ஆரோக்கியமான இதயத்திற்கு தேவைப்படும் உணவு பழக்கங்கள் தகவல்களை தந்தவர் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வோம் கேட்டீர்கள்.
2: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர் தான் போக வேண்டியது இருக்குல்ல?
3: அதான் நம்ம கால்வின் ஹாஸ்பிடல் இருக்கும் போது வெளியூர் எதுக்கு போகணும்? இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இதய நோய்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கால்வின் ஹாஸ்பிடல், பட்டகசாலியின் விளை, ஈதாமுள்ளி ரோட், நாகர்கோவில், 5 கிராமம் மற்றும் வள்ளியூர்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 12:55 ஆகிவிட்டது. நீங்க அப்படியே குமரி FM 101 இணைஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடிமை பெண் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

செய்தி தெரியுமா? செய்தி தெரியுமா ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து லதா மங்கேஷ்கர் அவங்களுடைய பிறந்த நாள். அவங்களுடைய நினைவாக நான் கொஞ்சம் நேரம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பாடல் முடியலாம் இல்லையா, ஆனால் சில குரல்கள் ஒருபோதும் முடியாது. தலைமுறைகள் மாறினாலும் அந்த குரல் நம் நினைவுகளில் தொடர்ந்து அப்படியே ஒலித்துக்கொண்டே இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் லதா மங்கேஷ்கர் அவங்களுடையது. இந்தியாவின் இசை உலகில் தனக்கென ஒரு மிக பெரிய இடத்தை பிடித்தவர் லதா மங்கேஷ்கர் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1929 செப்டம்பர் 28 மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் இவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. இவருடைய தந்தை வந்து தீனநாத் மங்கேஷ்கர், ஒரு புகழ்பெற்ற இசை கலைஞரும் நாடக கலைஞரும் ஆவார். அப்படியே சொல்லி ஆகணும், சிறு வயதிலேயே இசையை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொண்டவர் லதா மங்கேஷ்கர். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, பல சவால்களை எதிர்கொண்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியாலும் இசை மீதான அர்ப்பணிப்பாலும் படிப்படியாக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்திய திரையுலகில் முன்னணி பின்னணி பாடகியாக மாறினார் இவர். குறிப்பாக

இந்தி திரைப்பட இசையில் இவருடைய பங்களிப்பு வந்து அளவிடவே முடியாதுங்க. காதல், சோகம், தாய்ப்பாசம், பிரிவு, தேசப்பற்று, எந்த உணர்வாக இருந்தாலும் அதை தன்னுடைய குரலில் மிக அழகாக வெளிப்படுத்தும் திறமை அவருக்கு இருந்தது. லதா மங்கேஷ்கர் வந்து அவர்கள் இந்தியில் மட்டும் அல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மொழிகளிலும் பாடியிருக்கிறாங்க. தமிழிலும் அவர் பாடியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் அல்லவா? அவருடைய சாதனைகள் ஏராளம். இந்திய அரசின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது. அதோடு பத்மபூஷன், பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருது உள்ளிட்ட பல்வேறு உயரிய விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். லதா மங்கேஷ்கர் வந்து இந்தியாவின் நைட்டிங்கேல் என்ற அன்புடன் அழைக்கப்படுகிறார். அவருடைய குரலின் இனிமை, உச்சரிப்பின் தெளிவு, உணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதம், இவை அனைத்துமே அவரை வந்து மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்கின. அவர் பாடிய பாடல்களை நாம் வெறும் பாடல்களாக கேட்பதில்லை, அவை நம்முடைய வாழ்க்கையின் பல தருணங்களோடு அப்படியே இணைஞ்சிருக்கு அப்படிதான் சொல்லி ஆகிறோம். இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் இந்த நேரத்தில் இந்திய இசை உலகின் அந்த இனிய குரலுக்கு நம்முடைய அன்பையும் மரியாதையும் செலுத்துவோமா? கண்டிப்பா நம்ம செலுத்துவோம் இல்லையா? லதா மங்கேஷ்கர் அவர்களின் குரல் ஒலித்துக்கொண்டே இருக்கும், தலைமுறைகள் கடந்து காலங்கள் கடந்து நம் இதயங்களில் என்றென்றும்

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமார்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரிப்பண்பலை 101.

0: மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில என்ன டாபிக், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெண்மணிகளை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபீல் பண்றது, அப்படியே எனக்கு எக்கோ அடிக்குது. ஓகே, குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷா வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் பெண்மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இப்ப என் கூட ஒரு 45 minutes நீங்க என் கூட இருக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்க போறோம். கரெக்டு தானே? ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்ற டாபிக்ல தான் பெண்மணிகளே நீங்க என் கூட பேச போறீங்க. நம்பர்ல பேச போறீங்க? 260204 பேச போறீங்க. அப்புறமா 2907222 பேச போறீங்க. அப்படின்ற டாபிக் வந்த உடனே நம்மளுடைய பெண்மணிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப குதூகலம் ஆயிடும். அப்படிதான், எப்பயுமே அப்படிதான். நம்ம பேசும்பொழுது என்ன டாபிக் பேசினாலும் அம்மா அப்படின்ற ஒரு டாபிக் கேட்ட உடனே அப்படியே குதிச்சு ஓடி, அப்படி கட்டில இருந்தெல்லாம் குதிச்சு ஓடி வந்துருவாங்க. எங்க இருந்தாலும் சரி, சூப்பரா பேசிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிருவோம். இதா பாருங்க, நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே பயங்கரமா கியூ கட்டி வந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய தோழிகள். யாரு, எங்க இருந்து, எப்படி, கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?

0: சூப்பரா இருக்கேன் மேம், சொல்லுங்க.
1: அம்மா அம்மாட்டேந்து கத்துக்கிட்டது.
0: ஆமா, அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது.
1: எல்லாருமே நிறைய விஷயங்கள் அம்மாட்டேந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நானும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். அதுல சிலவற்றை இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக சொல்லுங்க.
1: முதலாவது அம்மாவுடைய சமையல். அது எப்படின்னா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட் சமையலும் சேர்ந்த கலவையா ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருந்தா எங்க அம்மாவுடைய சமையல். அதை ஃபாலோ பண்ணி நாங்க செய்யறதுனால நம்ம ஊர் சமையலோட வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் என்னுடைய சமையல். அப்புறம் எங்க அம்மா செடி நட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதை ஃபாலோ பண்றதுனாலே என்னமோ எங்க பார்த்தாலும் செடியை நட்டு நட்டு வைக்கிறதுன்னா. இன்னொன்னு என்னன்னா, நிறைய தையல் தைப்பாங்க. தையல்ல வந்து வித்தியாசம் வித்தியாசமா ரோஸ் தைக்கிறது, அடைக்கு தையல் தைக்கிறது, டிசைன் பண்றது எல்லாம் பார்ப்பாங்க எங்க அம்மா. ஆரம்ப நாட்கள்ல நான் வந்து கேட்டேன்னா சொல்லி தர மாட்டாங்க, ஏன்னா படிப்பு கெட்டு போயிடும், அதனால நீ வந்து அதெல்லாம் கத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் மறைஞ்சு நின்று அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து பார்த்து நானும் நிறைய தைக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். காசா தையல், ரோஸ் தையல், அப்புறம் அடைக்கு தையல், அழகா டிசைன் போடுறது, கர்ச்சீஃப்ல, சாரீஸ்ல, பார்டர்ல, ஸ்கர்ட் பார்டர்ல எல்லாம் டிசைன் போடுறதுக்கு நானும் கத்துக்கிட்டேன்.
0: நீங்களும் கத்துக்கிட்டீங்க, அம்மா பார்த்து அப்படியே
1: கத்துக்கிட்டீங்க.
0: ஓகே மேடம், சூப்பர், அருமை.
1: நன்றி,
0: நன்றிமா.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் இஎம்ஐ மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
7: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.

0: நேரம் அப்படியே சூப்பரா நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 இணைஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 1:16 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஒரு விஷயம் என்னங்க, பல விஷயம் நம்ம கத்துப்போம் இல்லையா, கத்துட்டே இருப்போம், கத்துக்கொண்டு இருப்போம், கத்திருப்போம். இப்போ வந்துட்டு அது வந்து சரி, நிறைய தோழிகள்லாம் சூப்பரா பேசிட்டு இருக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு முறை கூட நம்முடைய போன் நம்பர்ஸ் வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். 260-2240, அதுக்கப்புறம் 2972-2 இணைப்பு 0462. மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-3. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கோம். நேரம் 1:16 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்ற டாபிக்ல தான் பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம், வணக்கம், பேசுங்க, வணக்கம், பேசுங்க, பேசுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இலங்கையிலிருந்து ரெண்டு பேசுறேன்.
0: பேசுங்க, உங்களுடைய இணைப்பு வந்து அப்படியே எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு, பேசுங்க.
1: அந்த காலத்துல வந்து கல் உரல் கல்ல வந்து நம்ம மாவு அரைக்கு வந்ததுனா அது எங்க அம்மா வந்து அழகா அரைதாங்க, புதுசா எங்க பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்மளும் இதே போல கத்துக்கிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது நான் எங்க அம்மாட்ட வந்து கத்துக்கிட்டு இட்லி தோசை அதுல அதுக்காக வந்து நான் ரொம்ப முயற்சி எடுத்து கவனமா அதை வச்சிருந்து தன்னால அத கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மி அரைக்கிறது, அம்மி அரைக்கும் போது அது கொஞ்சம் இந்த தேங்காயெல்லாம் இப்படி பண்ணுமா நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருந்துருக்கோம். அதுக்கு பக்கத்துல இருந்து பார்த்து அதையும் கத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளா அந்த ரெண்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் இல்லை,

0: ஏன்
1: எப்படி
0: இல்ல,
1: அப்புறம் வந்து
0: நீங்க முயற்சி
1: கத்துக்கிட்டது?
0: பண்ண அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். முயற்சி பண்ணுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே முயற்சி பண்ணுதான் கண்டிப்பா.
0: சரிங்கம்மா. ஓகே ஓகே,
1: நன்றி.
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
1: நான் சிதம்பரம் போனியில சுமதி பேசுறேன்.
0: பேசுங்கம்மா. வணக்கம்.
1: அம்மாவிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் கேட்டிருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
1: எனக்கு அழுகுறது மாதிரி ஆனந்தக்கு நிறைய வருது. என்னன்னா அவங்கள்ட்ட நிறைய விஷயம் நான் கவனிப்பேன். அவங்க பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி சிந்திக்காம எங்களை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பாங்க.
0: எல்லா அம்மாவும்
1: எனக்கு இது
0: அப்படித்தானே.
1: பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என் சின்ன வயசா இருக்கிறப்ப யோசிப்பேன், என்னம்மா சாப்பிட்ட அப்படி கேட்டா நீ வச்ச மிச்சம் இருக்கு அப்பா வச்சது அப்படி இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீ உனக்கு ஒண்ணு பிடிச்சா அதை சிந்தி சாப்பிட வேண்டியதானே, நீங்க வச்சா சாப்பிடாத எனக்கு போதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க செய்யறதெல்லாம் பாக்குறப்ப கவனிச்சுட்டு ஒரு கட்டத்துல இவங்க என்ன பெருசா செய்யறாங்க வீட்டுல சும்மா தானே இருக்காங்கன்னு மத்தவங்க மாதிரி நானும் நினைப்பேன் புதுக்கி. ஆனா அவங்க இல்லாதப்பதான் அந்த அஞ்சு பேரோட வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா ஏதோ ரொம்ப கஷ்டமா நவுற மாதிரி இருக்கு ஒவ்வொரு சின்ன ஒரு வேலையிலயும். அப்ப அது எனக்கு சத்தியமா புரியலம்மா. இன்னைக்கு நான் ஒரு அம்மாவா இருக்கப்ப எனக்கு நிறைய
0: ஓகேம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. நன்றி நன்றி.

அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்ற தலைப்புல தான் நிகழ்ச்சியில் நம்ம பேசி போயிட்டு இருக்கோம். இடையிடையே பேசக்கூடிய மாதிரி ரொம்ப அழகா நம்முடைய பெண்கள் பேசும்போது நம்மளுக்கே அப்படி கொஞ்சம் வலிக்குது. ஆக்சுவலா அவங்க இருக்கும் பொழுது நாங்கள் இப்படி கற்றுக்கொண்டோம், அவங்க இல்லாத பொழுது அப்படின்றத யோசிக்க மீன்ஸ் யோசிக்கவே முடியல, அப்படி வந்து அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த ஒரு பெயின் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு அடைக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக. என்னன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது இருக்கிறது ஒரு பெண் வந்து எப்படி உட்கார்ந்து இருக்கணும்ன்றதுல இருந்து ஏ டு இசட் வந்து அம்மா தான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. இதை பண்ணு, இதை பண்ணாத, இதுதான் கரெக்ட், இது பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா வந்து சொல்ற மாதிரி வேற யா அம்மாக்கு நிகர் அம்மா தாங்க. நான் எப்பயுமே நான் சொல்லுவேன் அம்மாக்கு நிகர் அம்மா மட்டுமே. ஓகே, நம்ம வந்து சூப்பரா பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்ஃபாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில். 9842111364.
4: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டே இருக்கல. நேரம் 1:25 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம அப்படியே அப்படியே அப்படியே பேசி போயிட்டு இருக்கிறோம் அல்லவா. இப்போ வந்து அம்மா அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைக்குள்ளாடி எத்தனை ஆயிரம் கதைகள் இருக்கு, எத்தனை அதிசயங்கள் இருக்கு. இல்ல, அம்மாவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட சமையலாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்வதாக இருக்கலாம். உங்களுடைய அம்மாவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பரா பேசி போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
5: நாகர்கோயிலிருந்து கீதா பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
4: ரொம்ப நலமாக இருக்கிறேன் அம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கேன்.
4: சொல்லுங்க.
5: அம்மா நல்லா பொறுமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, சமையல்லாம் நல்லா செய்வாங்க. யாரு எதுனாலும் இருந்தாலும் அதிகமா பேச மாட்டாங்க. பேசினாலும் யாரும் பிடிக்காட்டானா தள்ளி போயிருவாங்க. தைரியமா சொல்லி தருவாங்க.
4: இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்களா?
5: ஆமா,
4: கடைபிடிக்கிறீங்க.
5: நம்பிக்கையோட இருக்கணும். இப்ப அம்மா இல்ல.
4: சரி,
5: 3-5 வருஷம் ஆகி
4: பார்க்கவே முடியாத ஒரு கலப்பில்லாத ஒரு உறவு. அந்த உறவுக்கு வந்து உறவுக்கு நிகர் ஈடு ஏதுமே கிடையாதுங்க. 1:27 ஆகிவிட்டது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து விழுந்த நேரங்களில் எழுந்து நட அப்படின்னு சொல்றதுக்கும் சரி, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னையே நீ மதிக்க கற்றுக்கொள். நம்ம வந்து நம்மளையே மதிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சம்டைம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே உடைஞ்சு போய் ஒன்றும் இல்லாத மாதிரி ஐயோ அப்படின்ற நிலைமைக்கு போகும்பொழுது கூட ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை தூக்கி விடுறதாகட்டும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய அம்மா வந்து முக்கியமான

பங்கு இருக்குல்ல. ஒவ்வொருத்தங்க பேசும் பொழுதும் சில பேருக்கு அம்மா இல்லை இப்ப கூட, ஆனா அம்மா இல்லாத பொழுது நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மிஸ் பண்றேன்றத சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெயின், அந்த வலி வருது பாத்தீங்களா. அதுதாங்க அம்மா, அம்மாக்கு நிகர் அம்மா மட்டுமே. நேரம் 1:28 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்,

0: வணக்கம். அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:28 ஆகிவிட்டது. நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தவறு நம்ம செய்துட்டோம், நம்ம வந்து ஒரு தவறு பண்ணிட்டோம், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த தவறு நீ இனிமே பண்ணாத, இது ஒரு தடவை நீ பண்ணது ஓகே, இனிமே நீ இதை பண்ணக்கூடாது. சில இடத்துல பொய் பேசுறது, இந்த பொய் நீ பேசக்கூடாதுமா, இனிமே நீ பேசாதமா அப்படின்னு. சிலவங்க பாத்தீங்கன்னா காசு வந்து தாறுமாறா செலவு பண்ணுவாங்க. எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, என்னம்மா என்னம்மா எதுக்குமா இவ்வளோ காசெல்லாம் வேஸ்ட் பண்ற, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் இருக்கும்போது சாப்பாடு, இப்போ கூட நான் அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் சாப்பிடும் பொழுது நம்ம தெரியாமல் அப்படி அப்படியே கீழெல்லாம் சிந்துவோம் இல்லையா, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய தாய் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி சமைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. ஒரு வெறுங்குழம்பு அதெல்லாம் பயங்கரமாக வைப்பாங்க, அதை பார்த்து அப்படியே காஃபி அடிக்கிற மாதிரி அப்படியே சூப்பராக நானும் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இல்லை. ஓகே, இதா பேச வராங்க. வணக்கம். வணக்கம், பேசுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: டட்டுடாய், வெல்கம். டட்டுடாய் வந்துட்டா சொல்லுங்க. அப்படியாமா, அதுக்குதானே நான் சொல்லிட்டே இருக்கேன்.
1: என்னோட அம்மா இருக்குல்ல அம்மா, ரொம்ப பாவம். பாவம் இல்லையாக்கா, ரொம்ப பாவம்னாக்கா ரொம்ப பாவம். பாத்துக்கிட்டே இருக்கும், பொம்மை மாதிரியே இருக்கும் பாத்துக்கிட்டு. இப்ப எல்லாம் நம்ம பிள்ளைங்க எப்ப வரும் எப்ப வரும் சொல்லி பாத்துக்கிட்டே, வாசல் இருந்தது மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க, நம்ம போகும்போது என்ன பண்ணுனாக்கா அப்படியே பாக்கும் பாத்துக்கோங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கும், ஏன்னா ரொம்ப அன்பா இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, எங்க அம்மா எங்க வீட்டுல வந்து நாங்க பானி செய்ய தொழில், சின்ன இந்த பிள்ளைங்க வந்து எங்க அப்பா வேலைக்கு கூட்டாட்டுனா வந்துடும், வரும்போது அதெல்லாம் பசிச்சு அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் என் கையில கொடுத்துட்டு எங்க அம்மா என்ன பண்ணுனாக்கா சாப்பாடும் கொடுத்துரும். அப்ப நான் கேப்போம், ஏமா நமக்கு இல்ல இல்ல, நீங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்த நமக்கு இல்ல இல்ல, இல்ல மக்களை அவங்க தாரத்துல போட்டு நமக்கு ஆக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன செய்யும், நேரமே சாப்பாடு வச்சிரும். அப்ப நீங்க அந்த அம்மா நினைப்பேன், ஏமா நேரமே சாப்பாடு வைக்க எங்களுக்கு தெரியாது சோறு வைக்கிறது. அப்ப என்னட்டா சோற வச்சு வச்சுட்டு சொல்லி உங்களுக்கு நான் ஆக்கி தாரேன் பிள்ளைங்க, அதுல வந்த வந்தா பசி அறிவிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இப்ப பாதை பண்ணுவோம். இப்ப என் வீட்டுக்கு நான் வாசல் யாரு வந்தாலும் சரி, இருக்கிறத கொடுத்துக்கிட்டு அவங்க வரேன்னு சொல்லி அதுக்கும் முன்ன வரேன்னு சொல்லியாச்சுனாக்கா அதுக்கு முன்னாலேயே நம்ம சமைச்சிடும். ஏன்னா வர்றவங்க வந்து பசிச்சுட்டு போக கூடாது அப்படிங்கிறது. அப்புறமா சொல்லுவாங்க, பாத்துட்டு இருந்துட்டு தாம் பிள்ளைய அடுத்த ஒரு பிள்ளைய ஊட்டி வளர்த்தாச்சுன்னா தாம் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு பேசுவோம். நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அம்மா இருக்குது, ரொம்ப பாவம் மேம்.
0: ஒரு ஒரு பர்டிகுலர் வயசுல வந்து அவங்க வந்து குழந்தையாக மாறி விடுவாங்க, அதனால நீங்க அப்படி சொல்றீங்க.
1: அவங்க வாழ்க்கையில ரொம்ப அனுபவம் கஷ்டப்பட்டாங்க, கஷ்டம் எல்லாத்தையும் நான் மனசால மனதால அளவுலதான் ரொம்ப இப்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு சின்ன குழந்தை மாதிரிதான் அது, பாத்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு பேசுறது இல்ல, எதுக்கு இது இல்ல, ஏன்னாக்கா எங்க அண்ணன் இப்ப தவறிட்டான், அவன் ஒருத்தனை தான் இறந்தான், அதனால அது ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டு பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையே பாத்து பார்த்து இருக்கிற மாதிரி தான் அப்படி அண்ணனே பார்த்து பார்த்து இருக்கு எங்க அம்மா. அதனால எங்க பாக்குறதுக்கு ரொம்ப சரிதாபமா இருக்கு எங்க அம்மா பாக்குறதுக்கு, சங்கடமாவும் இருக்கு மேம். இதுல பஞ்சதுக்கு சரி என்ன பேசணும்னு தெரியல எனக்கு, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அம்மா நினைச்சிட்டு எல்லாத்தையும் நினைச்சு அப்படியே சங்கடப்பட்டுட்டு அங்க இருந்தேன், சந்தோஷமாச்சு பேசுறேன் எனக்கு நினைக்கிறேன்.
0: நன்றிமா.
1: நன்றி மேம், நன்றி
0: நன்றி.
2: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன்

நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாத கேட்பீர் நேயர்களே. நேரம் அப்படியே சூப்பரா நம்மளுடைய ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சிக்கிட்டு அப்படி நம்மளோட குமரி பண்பலை 101 இணைஞ்சிக்கிட்டு அப்படி அப்படி அப்படி அப்படி சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:38 ஆகிவிட்டு

0: இன்னைக்கு வந்து அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஒரு விஷயம் என்னங்க, பல விஷயம் அப்படின்னு தான் போட்டிருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து டாபிக்ல அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய தோழிகள்லாம் பல விஷயம் சொன்னா நிறைய பேசுவாங்களே, ஒரு விஷயம்னா அப்படியே சூப்பரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவாங்கல்ல, அதுக்காக தான் ஒரு விஷயம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, நம்மளுடைய தோழிகள்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க, அடுத்த தோழி யாருன்னு கேட்கலாமா? வணக்கம் வணக்கம், பேசுங்க. வணக்கம். அம்மாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இப்போ சிரிச்சிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறேன் இல்லை, அதுதான் முகத்தில் சிரிப்பை வைத்துக் கொள்வது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை விட மற்றவர்களை பற்றி முதலில் யோசிப்பது. நம்ம எப்போவுமே நம்மளை பற்றி தானே யோசிப்போம் இல்லைங்க, அடுத்தவங்களை பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னு. அப்புறம் கொடுக்கும்போது பெரிய விஷயம், வாங்கும்போது சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்க ஒரு கற்றுக் கொடுத்தல், அது ஒரு அம்மா சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாருடைய தேவையும் கவனிக்கிற அம்மா தன்னுடைய ஆசையை மட்டும் எத்தனை முறை ஒதுக்கி வைத்திருப்பார் அப்படி யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பால பொறுமை என்றால் அமைதியாக இருப்பது மட்டும் இல்லை, சரியான நேரம் வரும் வரை மனதை தைரியமாக வைத்திருப்பது என்பதையும் நானும் அம்மா கிட்ட தான்ப்பா கத்துக்கிட்டேன். இதெல்லாம் யாராவது நம்மை காயப்படுத்தினா அதே மாதிரி திருப்பி காயப்படுத்தாமல் இருப்பது ஒரு பெரிய குணம். அந்த குணம் கூட அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சின்ன விஷயங்களை கூட சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பணம் பொருள் எல்லாம் முக்கியம்தான், ஆனால் மனிதர்களை மதிப்பது அதை விட முக்கியம் அல்லவா அப்படின்னும் அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தவறு செய்தால் அதை மறைக்காமல் சரி இனிமேல் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டு தானே, இப்படி தானே உங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததா என்ன இந்த தோழி பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம், பேசுங்க பேசுங்க. வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, வெல்கம், சொல்லுங்க.
1: என் பெயர் ராஜேஸ்வரி, நான் குளத்திலிருந்து பேசுகிறேன். மேடம், என் அம்மா பேச நான் கத்துக்கிட்டது, ஒரு சமயத்தில் நான் வெறும் ஜடம், நான் ஜடமாக இருந்த நேரத்தில் எனக்கு ஊக்கம் தந்து, தன்னம்பிக்கை தந்து, தைரியம் தந்து, என்னை பல விதத்தில் ஆரோக்கியப்படுத்தி எல்லாம் மறந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னதே என்னுடைய அம்மா. அவ்வளவுதான் மேடம்.
0: அவ்வளோதான், பெருசாக பேசி அவர் ஒரு சின்னதாக பேசணுன்றதுக்காக ஒரு பெரிய ஒரு உலகத்தையே டப்புன்னு பேசி முடிச்சிட்டாங்க. ஓகேம்மா, சூப்பர், நன்றிம்மா, நன்றி. நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 1:41 ஆகிவிட்டது. அப்படியே நம்ம நிறைவு பகுதியை நோக்கி நோக்கி நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அடுத்ததா நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஏதோ வந்திருக்கிறாங்க. வணக்கம், மதிய வணக்கம் அம்மா. ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? லக்ஷ்மி அம்மா, பேசுங்க. லக்ஷ்மி அம்மா, உங்களுடைய லைன் தெளிவாக இல்லையே லக்ஷ்மி அம்மா. இப்ப பேசி ஏன் தெளிவா இல்ல அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்றது மட்டும் எனக்கு கேக்குது தெளிவா. பேசுங்க. என்னம்மா? நல்லா உங்க அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகேம்மா, அவ்வளவுதானா? ரொம்ப மிஸ் பண்றீங்க அம்மா? இல்ல இப்ப
1: இல்ல.
0: சரி, ஒன்னும் மிஸ் பண்ணாதீங்க, உங்க கூடவே தான் இருக்கிறாங்க. ஓகே, நன்றிம்மா, நன்றிம்மா. நேரம் 1:42 ஆகிவிட்டது. ஒவ்வொருத்தங்களும் அம்மாவை எப்படி அப்படி வந்து அம்மா எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க. சமையல் கற்றுக்கிட்டேன், கார்டனிங் கூட எங்கள் அம்மா வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அப்படி ஒவ்வொருத்தரும் அம்மாவுடைய நல்ல குணங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அம்மா இன்றைக்கி என் கூட இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய தோழிகள் வந்து சொன்னாங்க. சொல்லும் பொழுதே அம்மா இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லக்கூட முடியல, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது அப்படியே கிளியரா தெரிஞ்சிச்சு, அம்மான்ற வார்த்தைக்கு நிகர் அம்மா மட்டுமே. நேரம் அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போயிட்டே இருக்கு. தோழிகள் சீக்கிரமா சீக்கிரமா பேசி முடிச்சிருங்க. நேரம் 1:42 ஆகிவிட்டது. பேசுங்க. வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா,
2: பெரியவளையில இருந்து விஜயா பேசுறேன்.
0: பேசுங்க விஜயா மேடம்.
2: அதாவது அம்மா சும்மா இல்ல மேடம், அம்மாவுக்கு அம்மா தான், ஆனா அம்மாட்ட வந்து கனிவான பேச்சு. எங்க அம்மா கோவப்பட்டதையும் பார்த்தது கிடையாது.

0: மேடம். அத மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அவங்க பாத்திரம் தேய்ப்பாங்க பாருங்க, அதுல அவங்க சிக்கனத்தை காட்டி தந்தாங்க. அந்த பழக்கங்கள்லாம் நம்ம முயற்சி பண்ணி ஓரளவு அந்த மாதிரிதான். இன்னைக்கும் நம்ம தேவைக்கு தேவையில்லாம யூஸ் பண்ண கூடாதுங்க எண்ணம் எப்போதுமே மனசுல இருக்கு மேடம். என்ன இதெல்லாம் அம்மாட்ட இருந்து படிச்சு வச்சோம்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அன்னைக்கு எந்த ஒரு கஷ்டத்துலயும் எங்க அம்மா முகம் எரிஞ்சதை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு அன்பாட்டு அதெல்லாம் அப்படியே அமைதியா போறது. அந்த குணநலங்கள் நல்லா பிடிக்கும் மேடம்.
1: ஓகேம்மா, சூப்பர், அருமையா பேசிட்டீங்கம்மா, நன்றி. நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 1:44 நெருங்கி போயிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அம்மா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன், நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை வந்து கத்துக் கொடுக்குறோமா? ஏன்னா முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் வந்து அம்மாவை பார்த்து நம்ம கத்துக்கிட்டோம், அம்மா சொல்லி கொடுத்ததை கத்துக்கிட்டோம். ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் நம்மளுடைய நம்ம சொல்றத நம்ம பிள்ளைங்க கத்துக்கிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா? ஆனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முறைக்கு பல தடவை நம்ம சொல்லி அவங்க சரியாக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அம்மா பத்தி பேசின, அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்ற டாபிக்ல தான் தோழிகள்லாம் சூப்பரா அருமையா ரொம்ப சூப்பரா அப்படியே கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வலி இல்லை அப்படின்ற இடத்துல அப்படி வலிக்கிற மாதிரி இருந்தாலும் கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற ஆறுதலோட அம்மா நம்மளுக்கு கத்துக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே நம்ம நினைச்சு அப்படியே நம்ம நடக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப அவங்க நம்ம கூட தானே இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்க எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்ற டாபிக்ல பல பெண்மணிகள் தோழிகள் சூப்பரா அருமையா ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா அதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு தெரியலங்க, அவ்வளவு தூரம் அருமையா பேசுனீங்க, அப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணீங்க அம்மாமார்களுக்கு. அம்மா கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய அம்மாமார்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஓகே, இதுவரை நம்ம நிகழ்ச்சியில பேசின எல்லா தோழிகளுக்கும் நன்றிகள் பல, கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கும் நன்றிகள் பலவர். என்னன்னு சில நொடிகளை கேட்கலாம், மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா செங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது குடிமக்களின் கடமை என்று அறிவுறுத்தியுள்ள பிரதமர், நாட்டின் எதிர்கால துல்லிய வரைபடத்தை உருவாக்க இது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு தன்னிகரற்ற துணிச்சலாலும் வீரத்தாலும் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் பகத்சிங் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் விடுத்த வலைதள செய்தியில், தேசத்திற்காக அனைத்தையும் துறந்த அன்னாரின் தியாகம் இளையோருக்கு என்றும் உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார். பகத்சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிப்பதிவை ஒன்றையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில், இளம் வயதிலேயே தாய் நாட்டிற்காக தமது இன்னுயிர் ஈந்தவர் பகத்சிங் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கரீஃப் சாகுபடி இலக்கு ஏறத்தாழ எட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உரம் கிடைப்பதை அரசு முழுமையாக உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மண்வள அட்டை பரிந்துரைகளின் அடிப்படையில் உர பயன்பாடு குறித்த பிரச்சார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது வருடாந்திர கூட்டம் மற்றும் முதலீட்டாளர் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தோஹா சென்றடைந்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் வங்கி செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, நேபாள நாட்டு நிதியமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் திருமதி

0: நிர்மலா சீதாராமன் கத்தார் தலைவரையும் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாளர்கள் உறவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கான 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடும் இதில் அடங்கும் என்றார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் நல மேம்பாட்டை முன்னெடுத்து செல்வது குறித்து அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் டாக்டர் மாண்டவியா எடுத்துரைத்தார். தேசத்தின் தனித்துவத்திற்கும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கும் எதிர்கட்சிகள் மாசு கற்பிக்க முயல்வதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை திசை திருப்பி குழப்பத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்தி வருவதாக குறை கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான புகார்களை ஆணையம் மறுத்துள்ள நிலையிலும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைக்கு 2% வர்த்தக கட்டணம் விதிக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம், அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள இந்த வணிக கட்டண முறை தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக உள்ளது என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசும் இது சார்ந்தவர்களும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக முத்தலாக் தடை சட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. முத்தலாக் நடைமுறையால் ஏராளமான இஸ்லாமிய மகளிர் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பெண்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முத்தலாக் தடை சட்டத்தை அறிமுகம் செய்தது. இதனால் இந்திய அரசியல் சாசன அமைப்பிற்கு ஏற்ப இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை உறுதி செய்யப்பட்டது. முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய மகளிரின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதோடு இம்மகளிரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதுடன் சமூக நீரோட்டத்தில் இணைந்து செயலாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் சமூக நெருக்கடியால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதோடு அவர்களது உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 102 மையங்களில் 1,28,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த June 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர். தமிழகத்தில் மீன்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில மக்களுக்கான எந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அலுவலகம் புதுப்பிக்கும் பணிக்கு முறையாக டெண்டர் விடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தமிழர்களின் பண்பாட்டு சின்னங்கள் குறித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் தலைமையில் கள ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுகுறித்து எடுத்துரைத்துள்ளார். இந்த கள ஆய்வில் மொட்டைமலை பகுதி சமணர் படுக்கைகள், புத்தானத்தம் பெருமாமலையில் கல்வெட்டு எச்சங்கள், கீழ்பொய்கைப்பட்டியில் பிற்கால சோழர் கால கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு

0: வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படுவதாக பேராசிரியர் திரு செல்வராஜ் எமது செய்தியாளரிடம் கூறியுள்ளார்.
1: ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு மூன்று சிலைகளை நாங்க பார்த்தோம். இது வந்து ஒரு அரிதான சிலை. வீரர்களுக்கு எடுக்கக்கூடிய சிலை ஒரு சிலை இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அது மாதிரிதான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பகுதியில கிடைத்த இந்த கல்வெட்டு வந்து மூன்று கல்ல ஒரே வீரனுடைய சிலை இருக்கிறத நாங்க பார்த்தோம். அதே மாதிரி புத்தாணத்தம் பகுதியில பெருமாமலைன்னு ஒரு மலை, அங்க சிதைந்து போன கல் வந்து கல்வெட்டு மேல இருந்ததை பார்த்தோம். அதையும் போய் நாங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாகவும், நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துறது
0: தென்காசியில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 50 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார்.

0: லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கோவை, காஞ்சிபுரம், ஆரணி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான பட்டுப்புடவைகள், திருப்புவனம் பட்டுச் சேலைகள், பருத்தி சேலைகள், வேஷ்டிகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ரூபாய் 50 லட்சம் வரை விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் செந்தில்.
0: நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் ஆடை ரகங்கள் கொண்ட கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் இன்று இவ்விற்பனையை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க், நடப்பாண்டு 1,25,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உலக ராபிஸ் நோய் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குத்துச்சண்டை காலிறுதியில் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினாவும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்ஹாஸும், 90 கிலோ எடைப்பிரிவில் கபில் பொக்காரியாவும் இன்று களமிறங்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி FM 101.

0: mark, the Nifty shed 306 points to 22,835 when reports last came in. In the broader market at the National Stock Exchange, the mid-cap 100 index cracked 1.4% and the small-cap 100 index slid 1.6% a short while ago. And now before we end the bulletin, the headlines once again. Supreme Court refuses to stay the centre's decision to impose merchant discount rate on UPI transactions. Proposed three-day nationwide bank strike, which was to begin today, deferred. India marks 10th anniversary of surgical strikes on terrorist hideouts in Pakistan. Nation remembers freedom fighter Shahid Bhagat Singh on his birth anniversary today. Sensex plunges nearly 1,000 points amid surge in crude oil prices. Nifty tanks 306 points. And in Asian Games, India bags silver and bronze medals today in women's 25-meter pistol and under 78-kilogram kurash events. Details of these stories and more log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the midday news.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: குமரி எஃப்எம் 101ல் இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க, அப்படியே இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 2:15 ஆகிவிட்டது. கொஞ்ச நேரம் அப்படியே திரையிசை கேட்டு என்ஜாய் பண்ணலாமா? ஓகே, உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாஜி அப்படின்ற திரைப்படத்துல இருந்த ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 2:21 ஆகிவிட்டது. நீங்க வந்து குமரேஃபம் 101, அதாவது நாகர்கோவில் குமரேஃபம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்குள்ளாடி அப்படியே போயிட்டீங்களா? ஓகே, அடுத்ததாக ஜீன்ஸ் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நீங்க அப்படியே சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே.

0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: மீமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
3: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பின் நேர்களை.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசைத்தன்றல், இன்றைய இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

É.

2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 4 சென்டிமீட்டர், கள்ளப்பள்ளியில் 3 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி 2 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னணையார் அணை, கரூர் மாவட்டம் ஆயனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் காரைக்காலிலும் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்திலும் புதுச்சேரியிலும் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளை ஒட்டி வடக்கு வடமேற்காக உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுக்கொண்டு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருமாறியுள்ளது. மேலும் வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மியான்மர் கடலோரத்தில் இன்று மாலையோ இரவோ மையம் கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு வடமேற்கே நகர்ந்து வடகிழக்கு வங்க கடற்பரப்பில் பங்களாதேஷ் கடலோரத்தை ஒட்டி அடுத்த 2 நாட்களில் நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனையொட்டி கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி மற்றும் தெற்கு உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் முதல் தேதி வரை அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு

0: 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின்போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கங்கஸ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:02.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

தேநீர் நேரம், இதில் நமது பாரதம். குமரி ஃபம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேன்டாஸ்டிக்கான குட் ஈவினிங். ஃப்ரெஷ்ஷாக குட் ஈவினிங் சொல்கிறத நான் உங்கள் ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லிசனர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஈவினிங். நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் அப்படியே அப்படி ஒரு மணிக்கூர் வந்து தேனி நேரத்தோட நமது பாரதத்தோட இணைஞ்சிக்கிட்டு, அப்படியே சாங்ஸோட இணைஞ்சிக்கிட்டு, அப்படியே விளம்பரத்தோட இணைஞ்சிக்கிட்டு, அப்படியே குமரி எஃப்எம் 101 இணைஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக சூப்பராக சூப்பராக போகுது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து என்ன தகவல், நமது பாரதம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? வணக்கம் நேரிலே, நமது பாரதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.

இந்தியா என்றாலே நமக்கு எத்தனை விதமான நிலப்பரப்புகள் நினைவுக்கு வருகின்றன அல்லவா? கடல், மலை, காடு, பாலைவனம், பசுமையான வயல்கள். ஆனா இவை எல்லாத்தையும் தாண்டி இது இந்தியாவுக்கு உள்ளதான் இருக்கா அப்படின்னு நம்மையே கேட்க வைக்கும் ஒரு இடம் இருக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பனியால மூடப்பட்ட மலைகள், நீல நிறத்துல மின்னும் ஏரிகள், மலை உச்சியில் அமைந்திருக்கும் ஒரு புத்த மடாலயங்கள், பாலைவன மணல் திட்டுகளுக்கு இடையே ஒட்டகங்கள், இப்படி அழகா அழகான இடத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி எப்படிப்பட்ட இடங்க, எங்கெங்க இருக்கு அந்த இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க விரும்பல. லடாக் அப்படின்ற இடத்த பத்தி தான் இன்னைக்கு நமது பாரதம் நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.

இன்றைக்கி வந்து நமது பாரதம் நிகழ்ச்சியில் லடாக் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம சொன்னோம். கூடவே இப்போ வந்து ஒரு பாடலில் வந்து நீங்கள் கேட்டுட்டு அப்படி சூப்பராக நிகழ்ச்சிக்குள்ளாடி போகலாம். ஓகே.

நேரம் அப்படியே நமது பாரதம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிக்கிட்டு குமரேஃபம் 101 இணைஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்முடைய நமது பாரதம் பயணம் வந்து இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கும் அந்த அற்புதமான நிலப்பரப்பை நோக்கி நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும். முதல்ல வந்து லடாக், நீங்கள் லடாக் பற்றி பேசுனீங்களே, லடாக் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? லடாக் என்றாலே உயரமான மலைகள் மட்டும் என்று நினைக்கவே வேண்டாம். ஓகே, அங்கே வந்து குளிர் பாலைவன நிலப்பரப்பு, அப்புறமா பனிமலைகள், ஆறுகள், ஏரிகள், பசுமையான பள்ளத்தாக்குகள் என இயற்கையான இயற்கைக்கு பல முகங்களை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும் அப்படிதான் சொல்லணும். நம்ம ஊரில் ஒரு பக்கம் மலை இருக்கும், இன்னொரு பக்கம் கடல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் லடாக்கில் வந்து மலைக்கு நடுவே ஏரி, ஏரிக்கு அருகில் பாலைவனம், அதற்கு இடையில பசுமையான பள்ளத்தாக்கு, இயற்கை இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்துருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். இயற்கை வந்து எப்படிங்க எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்கும் அப்படிதானே? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எல்லாம் இயற்கையை வந்து எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்காம கொஞ்சம் கம்மியா வேலை பார்த்திருக்கோம். அப்படி நம்ம இயற்கை காட்சிகளை வந்து நம்ம ரொம்ப அனுபவிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த இடத்துல போனீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கண்ணு மட்டும் பத்தாதுங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரா கண்ணுங்களை வச்சு நம்ம ஆட் பண்ணா கூட அவ்வளோ இடங்கள் நம்மளால பார்க்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ அழகழகான இடங்கள் வந்து இந்த லடாக் பகுதியில் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஒரு முறையாச்சும் ஒருக்கா அப்படி அப்படி இப்படி பார்க்குற மாதிரி அப்படி பார்க்கணும். அப்படி பார்ப்பீங்க தானே? ஓகே.

இன்னைக்கு வந்து நமது பாரதம் நிகழ்ச்சியில் லடாக் பற்றி தெரிஞ்ச இடையிடையே நல்லா அருமையான சாங்ஸ் எல்லாம் கேட்டு போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: பரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:17 ஆகிவிட்டது. நீங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நமது வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய நமது பாரதம் பயணம் வந்து இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நிலப்பரப்பை நோக்கி செல்கிறது. எங்கே செல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா லடாக் பகுதியை நோக்கி செல்கிறது. அப்படியே நம்ம வந்து இங்கே உட்காந்துருந்தாலும் அங்கங்கே போய் பார்க்க போறோம். எங்கே பார்க்க போறோம்? லடாக் குள்ளாடி போய் அப்படி வேற லெவல்ல பார்க்க போறோம். ஓகே, லடாக்கினுடைய அழகை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து காட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாங்காங் அப்படின்ற சோ ஏரி. அதாவது அங்கே வந்து பாங்காங் லேக் தான் வந்து கொஞ்சம் கூட அழகாக காமிக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும். நீல நிறத்தில் பறந்து விரிந்து கிடக்கிற அந்த ஏரியை பார்த்தாலே இயற்கை இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு நம்மளையே கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக இருக்குமாங்க.

அந்த நீல நிற அதிசயம் அப்படின்னு அங்க எல்லாருமே சொல்லிக்கிறாங்களாம். நீல நிற அதிசயம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து லடாக்ல இந்த ஏரி தான் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அப்படிதான் சொல்லி ஆகணும். சுமார் 4,350 மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரி இந்தியா சீனா எல்லையை தாண்டி பரவி உள்ளது. ஏரியின் பெரும்பகுதி வந்து சீன பகுதியில் இருக்கிறது, ஒரு பகுதி வந்து இந்தியாவில் இருக்கு, ஒரு பகுதி இந்தியாவில் இருக்கு, இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கு. இந்த நீர் வந்து வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு நிறங்கள்ல தெரியும் அப்படின்னு லடாக் நிர்வாகத்தின் சுற்றுலா தகவல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துக்குள்ளாடி போனீங்கன்னா ஒரு நேரம் நீல நிற அதிசயம் சொல்லிட்டு என்னடா நீல நிறத்துலதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி போய் பார்த்தா வேற ஒரு கலர்ல தெரியுமா, வேற லெவல் பாத்தீங்களாங்க. அந்த நீர் வந்து வெவ்வேறு நிறங்கள்ல ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி நிறங்கள்ல, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம்ல பச்சை வந்தி அந்தந்த டைம்ல கலர் மாறுது, அதே மாதிரி தாங்க இந்த நீல நிற அதிசயம் இருக்கு. இந்த லடாக் குள்ளாடி போய் நம்ம பார்த்தோம்னா சம்டைம்ஸ் அது நீல நிறமா தெரியுமா.

சம்டைம்ஸ் வேற கலர்ல தெரியும். அந்த லடாக்கோட நிர்வாகம் வந்து சுற்றுலா தகவல் மையமே இப்படிதான் சொல்லியிருக்கு, அந்தந்த டைமுக்கு அது மாறிட்டே இருக்கணும். ஒரே ஒரு ஏரி, ஆனால் பார்ப்பவருக்கு ஒரே நிறமாக தெரியாது. வானம் எப்படி மாறுகிறதோ அதற்கு ஏற்ப ஏரியும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த லேக் வந்து நேரில் பார்க்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. லடாக்கு போகணும்னாவே இந்த நீல கலர், அதாவது நாட் ஒன்லி நீல கலர், நிறைய கலர் கலரா தெரியக்கூடிய இந்த ஏரியை போய் பார்க்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய பெரிய ஒரு ஆசையா இருக்குதாங்க.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:20 ஆகிவிட்டது. அப்படியே நீங்கள் வந்து குமரி 101 கூட அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. கூடவே பருமையான ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே இணைய போகிறோம்.

0: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
8: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
7: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
8: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

காற்றின் அலைகளில் தவிழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் நம்மளுடைய பயணம் வந்து இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நிலப்பரப்பை நோக்கி, அதாவது லடாக் பகுதியை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பாங்காங் ஏரியோட அந்த அழகை வந்து நம்ம ரசிச்சாச்சு இல்லையா. அடுத்தது வந்து நம்மளுடைய பயணம் வந்து லடாக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான இடமான நுப்ரா அப்படின்ற பள்ளத்தாக்கை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கு. நுப்ரா என்றாலே உயரமான மலைகள், அழகான பள்ளத்தாக்குகள், குளிர்ந்த காற்று, அதோடு பாலைவனம் மாதிரி காட்சிகளும், பனிமலைகளுக்கு நடுவில் பாலைவனம், கேட்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. இங்கே தான் நம்ம கண்ணுக்கு ஆச்சரியமான இன்னொரு காட்சி கிடைக்குமா. இரண்டு திமில் கொண்ட ஒட்டகங்கள், அதாவது இரண்டு திமில் கொண்ட ஒட்டகங்கள் அப்படியே இருக்கும். அதில் லடாக் ஒரு இடம் இல்லைங்க, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஆச்சரியம். இது வந்து பாங்காங் ஒரு அழகு என்றால் நுப்ரா வந்து இன்னொரு வித்தியாசமான அழகு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த லடாக் பகுதியை நோக்கி யாரெல்லாம் சுற்றுலா பயணிகள் போகிறாங்களோ அவங்க எல்லாம் பேசக்கூடிய இடங்கள் தான் இந்தந்த இடங்கள்லாம். ஓகே, நம்ம வந்து இதை கேட்டு முடிச்ச உடனே, இப்போ கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் ஆரம்பமாயாச்சு, அப்படியே ஒரு லடாக் பகுதிக்கு போயிட்டு கண்டிப்பாக வரப்போகிறோம். ஓகேவா? நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 3:29 ஆகிவிட்டது. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு திரைப்பட பாடல் காத்துட்ருக்கு. அந்த பாட்டில் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். ஓகே.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
3: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
2: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
3: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

நேரம் அப்படியே 3:35 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நம்ம நமது பாரதம் பயணம் வந்து இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலப்பரப்பை நோக்கி அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அதாவது லடாக் பகுதியை நோக்கி அப்படியே போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு குமரி எஃப்எம் 101 அப்படியே இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம அப்படியே லடாக் பகுதிக்கு போயிட்டு வந்தோம்ல. இப்போ லடாக் பகுதிக்குள்ளாடி தான் இப்போ இருந்துட்டு இருக்கோம், போயிட்டு வரலாம் இல்லை, உள்ளாடி தான் இருக்கிறோம். இப்போ வந்து லடாக்கின் மலை உச்சிகளிலும் மலைச்சரிவுகளிலும் இருக்கக்கூடிய புத்த மடாலயங்கள் பற்றி நம்ம பேசலாம். ஓகேவா? மலை உச்சியில் மடாலயங்கள். லடாக்கை பற்றி பேசும்போது அங்குள்ள மலைகளை மட்டும் ரசிக்க முடியாது, அந்த மலைகளுக்கு நடுவே அமைதியான ஒரு அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய புத்த மடாலயங்களை ரசிக்கணும். உயரமான மலைச்சரிவுகளில் வெள்ளை நிற சுவர்களோடு தூரத்தில் பார்க்கும்போது கண்ணை கவரும் இந்த மடாலயங்கள் லடாக்கின் முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்று அப்படிதான் கண்டிப்பாக சொல்லியாகணும். மலைகளுக்கு நடுவில் அமைதி, அமைதிக்குள் ஒரு மடாலயம், அதை பார்க்கும் போது மனசுக்கே ஒரு அமைதி வந்துடும். லடாக்ல வந்து திக்ஷே, அதுக்கப்புறமா வந்து ஹிமேஸ், அப்புறமா டிஸ்கிட் போன்ற புகழ்பெற்ற மடாலயங்கள் வந்து இருக்கு. குறிப்பா திக்ஷே மடாலயம் வந்து மலைச்சரிவில் படிப்படியாக மேலே உயர்ந்து செல்லும் கட்டிட அமைப்பால் வந்து ரொம்ப அழகாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குது. இங்குள்ள மடாலயங்கள் வந்து வெறும் சுற்றுலா தலங்கள் மட்டுமல்ல, பிரார்த்தனை, தியானம், புத்த மத பாரம்பரியம், கலை மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியமான இடங்களாகவும் இருக்குது. ஓகேவா? அதனாலதான் லடாக்கை பார்க்கும் போது ஒரு பக்கம் இயற்கையின் பிரம்மாண்டம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த இயற்கைக்குள்ளாடி அமைதியாக வாழக்கூடிய ஒரு ஆன்மீக உலகம், இரண்டையும் சேர்த்து ரசிக்க முடிகிறது. ஓகே, அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.

சூட்டுக்கண்ணா.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம். தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை, நாகர்கோவில். போன் 9842633300.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:43 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து லடாக் பகுதியை பற்றி தான் அப்படியே சூப்பராக கேட்டு போய்கொண்டிருக்கிறோம் அல்லவா. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஹில் அப்படின்றது தான். இந்த லடாக்கில் இன்னொரு சுவாரஸ்யமான இடம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும், மேக்னெட்டிக் ஹில். ஓகேவா, பேரை கேட்ட உடனே ஒரு கேள்வி வருதுல்ல, உண்மையிலேயே இங்கே வந்து காந்த சக்தி இருக்கா, கார் தானாகவே மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்களா? இந்த இடத்தை பற்றி பிரபலமான அனுபவம் என்னன்னா, சாலையில வந்து வண்டியை நிறுத்தினா அது மேல் நோக்கி நகர்வது போல தெரியுமா, எப்படி பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு சின்ன சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, இது உண்மையிலேயே காந்தம் கார் வந்து ஒன்றை இழுக்கிறது என்பதற்கான நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் வந்து எதுவுமே இல்லையாங்க. நீங்க அப்படி ஏதாவது காந்தம் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதாரம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சாலையின் அமைப்பும் சுற்றுலா நிலப்பரப்பும் சேர்ந்து உருவாகும் ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன் காரணமாக கூட கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பாதை மேல் நோக்கி இருப்பது போல நமக்கு தோன்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் மேக்னெட்டிக் ஹில் வந்து ஒரு சின்ன நம்ம என்ன சொல்றது, கண்ணை ஏமாற்றும் இயற்கை ஆச்சரியம் அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. ஓகேயா, இன்னொரு கேள்வி கூட இருக்கு, கார் உண்மையிலேயே மேலே போகுதா, நம்மளாம் உள்ளாடி போய் நின்னோம்னா நம்மளுக்கு எப்படி தோணும்னா, கண்டிப்பாக கார் வந்து ஏதோ சம்திங் இருக்குப்பா, இங்கே ஏதோ சம்திங் இருக்கு, கார் வந்து உண்மையிலேயே மேலே போகுதா.

இல்லையா, கீழே பார்த்து போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். நமக்கு பார்க்கும்போது மேலே போகிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலேயே அந்த சாலையின் சரிவு கீழ் நோக்கி இருக்கலாம். நம்ம கண்களுக்கு தோன்றக்கூடிய காட்சி வந்து உண்மை வேற மாதிரி இருக்குமாங்க. லடாக்கில் மலைகள் மட்டுமல்ல, நம்ம கண்களையும் ஆச்சரியப்படுத்தும் இடங்கள் நிறையவே இருக்குல்ல. சூப்பராக இருக்குல்ல. ஓகே, அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இணையலாம்.

நேரம் அப்படியே போயிட்டே இருக்கல. நேரம் 1:50 ஆகிவிட்டது. நீங்க வந்து குமரி எஃப்எம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நம்முடைய நமது பாரதம் பயணம் வந்து இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நிலப்பரப்பை நோக்கி அப்படியே அதுக்குள்ளாடிதான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். லடாக் பகுதியில தான் இருந்துட்டு இருக்கிறோம். அடுத்ததை வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிட் மடாலயம் அப்புறம் நுப்ரா பள்ளத்தாக்கு, இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது லடாக்கின் நுப்ரா பள்ளத்தாக்கில் டிஸ்கிட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற புத்த மடாலயம். குறிப்பாக அங்குள்ள மைத்ரேய புத்தர் சிலை வந்து ரொம்ப வந்து பிரபலமானது அப்படின்னு சொல்லப்படுது. நுப்ரா பள்ளத்தாக்குக்கு போனால் நம்ம வரவேற்கக்கூடிய முக்கியமான இடங்களில் ஒன்று வந்து இந்த டிஸ்கிட் மடாலயம். மலைச்சரிவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மடாலயம் லடாக்கின் ஆன்மீக அழகையும் இயற்கை அழகையும் ஒரே இடத்துல காட்டுது அப்படிதான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மைத்ரேய புத்தர் சிலை தான் அங்குள்ள முக்கியமான காட்சிகள் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. மலைகளுக்கு நடுவே அந்த சிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படிதாங்க சொல்றாங்க. ரொம்ப சூப்பரான இடம்னா கண்டிப்பாக இந்த இடம் இருக்குது, ஓகேவா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லீவில் போக முடியாட்டி கூட பரவாயில்லைங்க, ஏதாவது நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விட்டுறக்கூடாது, ஓகே? அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டுட்டு மீண்டும் அப்படி சூப்பராக ஃபாஸ்ட்டாக இணையலாம், ஓகே?

0: போடா.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தக்லீஷ்னு இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சா உனக்கு ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கு அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலும்
3: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

நேரம் அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போயிட்டுருக்கல. நேரம் 1:56 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து நமது பாரதம் நிகழ்ச்சியில் லடாக் பற்றி தான் நிறைய பேசி அப்படியே சூப்பராக அந்தந்த இடங்கள்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோம்ல. லடாக் பற்றி பேசும்போதே நமக்கு அங்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா எனக்கு இருக்குது. இப்போ வந்து பனிமலை, நீல ஏரி, அப்புறம் பாலைவன மணல், அப்புறம் இரண்டு ஒரே திமில் ஒட்டகம், அப்படியே உண்மையிலே ஒரு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படி தான் நம்ம சொல்லியாகணும். நம்ம இந்தியாவை வந்து நம்ம இன்னும் முழுமையாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு பிரதேசமும் ஒரு புதிய கதையை அப்படியே எழுதி வரைஞ்சி வச்சிருக்கு இல்லையா? அந்தந்த இடத்துல போய் நம்ம போய் பார்த்தா தானே அது சூப்பராக இருக்கும் அப்படி தானே?

இன்னைக்கு வந்து லடாக் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நம்ம வாழ்க்கையும் இப்படி தாங்க, எத்தனை தடைகள் வந்தாலும் பாதை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நம்ம பயணத்தை நிறுத்தாம தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு நாள் நாமும் நம்மளுடைய உயரத்தை தொட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி லடாக் ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு அனுபவம், ஒரு அமைதி, ஒரு ஆச்சரியம், ஒரு அழகான வாழ்க்கை படம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. இந்த அழகான லடாக் பயணத்தோடு இன்றைய நமது பாரத நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது.

0: புதிதாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின்போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கேங்கஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு

0: மேலும் டிஜிட்டல் வடிவில் அரசு துறைகளுக்கு இடையேயும் அரசு முகமைகளுக்கு இடையேயும் விரைவான ஆவண பகிர்வுக்கு வழி செய்கிறது. இதனால் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை எளிதாக ஆன்லைனிலேயே சரிபார்த்துக் கொள்ள வசதி கிடைக்கிறது. இதனை மத்திய அரசு 2015 அறிமுகப்படுத்தியது. அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், துறைகள் என அவர்களுக்காக மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது எப்படி என்றால், மக்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள ஆவணங்களை பாதுகாக்கும் ஒரு டிஜிட்டல் லாக்கரை உருவாக்கிக் கொள்ளலாம். இதனால் ஆவணங்கள் பாதுகாப்பாக இருப்பதோடு தனிநபர் பொக்கிஷமாக சேமிக்கப்படுகின்றது. இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தின் பயனை அடைந்து கொள்ளலாம். எலக்ட்ரானிக் வடிவில் தங்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். அரசு செயல்முறைகளை எளிமையாக்குவதால் நல்லாளுமைக்கு வழிவகுக்கிறது. இந்திய சமூகம் டிஜிட்டல் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பாடடைந்த சமூகமாகவும் தற்சார்பு சமூகமாகவும் மாற வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் ஒரே நோக்கம். டிஜிட்டல் பயன்பாடு சார்ந்த அறிவாற்றலை அனைவரும் பெற்று அதனை முழுமையாக பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மைக்கு வித்திட வேண்டும் என்பதே கொள்கையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. இதன் மூலமாக பொதுமக்கள் எந்த ஒரு ஆவணத்தையும் இணைய வாயிலாக ஒரு மெய்நிகர் லாக்கர் ஒன்றை தங்களுக்கென பிரத்யேகமாக உருவாக்கி அதில் எல்லாவற்றையும் சேமித்துக் கொள்ளலாம். இதனால் ஆவணங்கள் தொலைந்து விடுமோ, அழிந்து விடுமோ போன்ற அச்சங்களின்றி பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நிஜத்தில் உள்ள ஆவணங்களை தேடி எடுத்து அதனை நகல் செய்யும் தேவை குறைவதோடு நேர விரயமும் தவிர்க்கப்படுகிறது. இதனால் ஏதேனும் ஆவணம் ஏதாவது காரணத்திற்காக தேவைப்படுமே ஆயின் அதனை உடனடியாக தேவையான இடத்திற்கு பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கிறது. ஒருவரது பல்கலைக்கழக சான்றிதழ்கள், பான் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பல்வேறு அரசு துறைகளிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் எதுவாகினும் அதனை பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம். வெள்ளம், தீ விபத்து உள்ளிட்ட ஏதேனும் பேரிடர் நேரிட்டாலோ, பயணத்தின் போது தொலைந்து விட்டாலோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆவணங்களை பாதுகாக்கும் கவலை இருக்காது. இதனால் ஒரு ஆவணத்தின் உண்மைத்தன்மையையும் உடனடியாகவும் எளிதாகவும் சரிபார்த்துக் கொள்ள முடிகிறது. அரசு அலுவலகங்களிலிருந்து பெறப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் இனி பாதுகாப்பாக எந்நேரமும் நம்மிடமே இருக்கும். மேலும் பயணங்களின் போதோ, பிற இடங்களுக்கு பணி நிமித்தமாக சென்றுவிட நேரிட்டாலோ எல்லா நேரங்களிலும் ஆவணங்களை கூடவே எடுத்து செல்ல இயலாது. அந்த சமயங்களில் இந்த டிஜிலாக்கரின் பயன்பாடு பெருமளவு நமக்கு உதவுகின்றது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேவைக்காக காகித நகல்கள் பலமுறை எடுக்கப்படுவதும் அது ஒவ்வொரு இடத்திலும் பலமுறை அளிக்கப்படுவதும் பெரும் சிரமங்களை ஏற்படுத்துகிறது. அரசு துறை அலுவலர்களுக்கும் டிஜிட்டல் ஆவணங்கள் பகிரப்படுவதால் அதனை உடனடியாக சரிபார்த்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதனால் பெருமளவில் அலைச்சலும் நேரமும் மிச்சமாகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் சக்தி படைத்தவர்களாக பொதுமக்கள் மாற வேண்டும். ஆவணங்கள் டிஜிட்டல் வடிவில் இருப்பதால் அதனை இணைய வழியிலேயே அனுமதி அளித்து உடனடியாக பகிரும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். பொதுமக்கள், அரசாங்கம் என அனைத்து மட்டங்களிலும் வெளிப்படைத்தன்மை வர வேண்டும். பொதுமக்கள், அரசாங்கம் என அனைத்து மட்டங்களிலும் நேர பயன்பாடு குறைய வேண்டும். காகித பயன்பாட்டினை குறைத்து சூழல் ஆரோக்கியத்திற்கு வழி செய்ய வேண்டும். ஆவணங்களின் உண்மைத்தன்மையை அதிகரிப்பதோடு ஆவண நகல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். இணையதளங்கள் ஆவணங்கள் எளிதாக அணுகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என இந்த திட்டத்தின் நோக்கங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஒவ்வொரு தனிநபரின் ஆவணங்களுக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்கிறது. ஒவ்வொரு தனிநபரின் ஆதார் எண்ணின் அடிப்படையில் 10 MB அளவில் டிஜிட்டல் இடம் ஒதுக்கப்படுகிறது. இது விரைவில் 1 GB என்ற அளவிற்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களிலேயே 20 லட்சத்திற்கும் அதிகமான பயன்பாட்டாளர்கள் இதில் இணைந்து கொண்டனர். இன்று 500,000 ஆவணங்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக சேமிக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிலாக்கர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி கேட்கலாம்
2: பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. கேட்கலாம்.
3: இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முக்கியமான வீரர் பகத்சிங். இந்திய விடுதலை இயக்கத்தின் முக்கிய போராளியாகவும் இவர் திகழ்ந்தார். பஞ்சாப் மாநிலத்தின் லாயல்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா எனும் கிராமத்தில் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு சீக்கிய குடும்பத்தில் 1907 செப்டம்பர் 27 அல்லது

28ஆம் தேதி இவர் பெற்றோர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். தனது சிறுவயது முதல் போராட்ட குணம் மிகுந்தவராக காணப்பட்டார். எனவே இவர் பொது உடைமை புத்தகங்களை விரும்பி படிப்பார். போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றபோது அங்கு ஆங்கிலேயர்களால் இந்திய கைதிகள் நடத்தப்படும் விதம் தவறாக உள்ளது என்று கூறி அவர்களுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இவரது குடும்பத்தில் பலர் ராணுவத்திற்காக பணியாற்றியிருக்கிறார்கள். 1919ஆம் ஆண்டு நடந்த ஜலியான்வாலாபாக் படுகொலை இந்தியா முழுவதும் அதிர்ச்சி அலையினை ஏற்படுத்தியது. ஜலியான்வாலாபாக் எனும் பூங்காவில் இருந்த அனைத்து மக்களையும் ஆங்கிலேயர் கண்மூடித்தனமாக சுட்டுக் கொண்டார்கள். இந்த நிகழ்வே ஜலியான்வாலாபாக் படுகொலை நிகழ்வாகும். இந்த நிகழ்வு பகத்சிங் மனதில் நீங்கா துயரை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் நிகழ்ந்தபோது அவருக்கு வயது வெறும் 12 மட்டுமே. ஆனாலும் நாட்டின் மீது வைத்திருந்த பற்று காரணமாக அந்த நிகழ்வு அவரை பாதித்தது. மேலும் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக இருக்கும் மக்களின் நிலைமை குறித்தும் அவர் மிகுந்த வேதனை கொண்டார். இந்த நிகழ்வினால் அன்றைய தினம் தனக்குள் ஒரு சபதம் பூண்டார். இந்திய மண்ணிலிருந்து ஆங்கிலேயர்கள் முழுமையாக வெளியேறும் வரை தன்னால் முடிந்த அளவுக்கு நாட்டிற்காக போராட வேண்டும் என்பதே அந்த சபதம். பிறகு அடுத்த ஆண்டு தனக்கு திருமணம் நடக்கப் போவதை அறிந்து தனது பெற்றோர்களிடம் சொல்லாமல் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி கான்பூர் நகருக்கு சென்றார். அந்த கடிதத்தில் பகத்சிங் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? எனது பிறப்பு எனது தாய் மண்ணிற்காக, அதனால் நான் என் இந்திய தேசத்திற்காக போராட விரும்புகிறேன். எனவே என் வாழ்க்கையில் குடும்பம் திருமணம் போன்ற எந்த ஆசையும் எண்ணமும் எனக்கு கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடையும் வரை நான் போராடவே விரும்புகிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். வீட்டை விட்டு வெளியேறிய பகத்சிங் தனது 19ஆவது வயதில் இந்தியாவின் தேசிய இளைஞர் சங்கம் ஒன்றை நவ்ஜவான் பாரத் சபாவை நிறுவினார். இந்த சங்கத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் பார்வை இந்த சங்கத்தின் மீது திரும்பியது. அவர் நிறுவிய சங்கத்தில் நாடு முழுவதும் இருந்து இந்திய இளைஞர்கள் தங்களது ஆதரவினை தருவதோடு மட்டுமன்றி அவ்வப்போது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டங்களையும் நிகழ்த்தினார்கள். காந்தியின் அகிம்சை கொள்கை மீது எல்லாம் பகத்சிங்கிற்கு நாட்டமில்லை. அகிம்சை முறையினை விடுத்து சண்டையிட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தார். மேலும் அவரது தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதனை கவனித்த ஆங்கிலேய அரசு பகத்சிங்கை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று அவர் மீது பொய்யாக ஒரு குண்டு வெடிப்பு வழக்கினை ஜோடித்து அவரை சிறைக்கு அனுப்பினார்கள். பிறகு 5 வாரங்கள் கழித்து சிறையிலிருந்து வெளியே வந்தார். இந்தியாவின் அரசியல் அமைப்பு நிலைமையினை பற்றி தெரிந்து கொள்ள ஆங்கிலேய அரசு ஒரு குழுவினை இந்தியாவில் நியமித்தது. அந்த குழுதான் சைமன் குழு. இந்த குழுவானது இந்தியாவின் அரசியல் நிலைமையினை பற்றி அறிக்கை ஒன்றினை ஆங்கிலேய அரசுக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இதுவே இந்த குழுவினை உருவாக்கியதற்கான நோக்கமாகும். இந்த சைமன் குழுவினை எதிர்த்து லாலா லஜ்பதி ராய் அவர்கள் அகிம்சை வழியில் அமைதியான ஒரு அணிவகுப்பினை நடத்தினார். ஆனால் அவர்களை கலைக்க ஆங்கிலேய காவல் மேலதிகாரி ஜேம்ஸ் ஏ ஸ்காட் உத்தரவிட்டார். அதன்படி அணிவகுப்பில் பங்கேற்றவர்களை காவலர்கள் தாக்கி அந்த அணிவகுப்பினை கலைத்தார்கள். லாலா லஜ்பத் ராயை காவல் மேல் அதிகாரியான ஜேம்ஸ் ஏ ஸ்காட் என்பவர் நேரடியாக தாக்கினார். இதனால் லாலா லஜ்பத் ராய் அவர்கள் படுகாயமடைந்தார். அடுத்த மாதம் காலமானார். இதனால் கோபமுற்ற பகத்சிங் தனது நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டை கொல்ல முடிவு செய்தார். அவரை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டது. அந்த திட்டத்தின்படி காவல் தலைமை அலுவலகத்திலிருந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட் வெளியே வரும்போது சுட்டுக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் பகத்சிங் ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டை நேரில் கண்டதில்லை. திட்டமிட்டபடி காவல் தலைமை அலுவலகத்தின் அருகில் பகத்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் மறைந்திருந்தார்கள். தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியே வரும் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் என்று நினைத்து அவருக்கு பதிலாக சாண்டர்ஸை பகத்சிங்கிடம் அடையாளம் காட்டினார்கள். உடனே பகத்சிங் சாண்டர்ஸை தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி மூலம் சுட்டுக் கொன்று அங்கிருந்து தப்பிச் சென்றார். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அகிம்சை வழியினை தவிர்த்து முற்றிலும் சண்டைகளிட்டே விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்த பகத்சிங் பலமுறை அவர்களை தனது ஆதரவாளர்களோடு சேர்த்து தாக்கியுள்ளார். இந்தியாவின் அனைத்து மூலைகளிலும் மரவழி போராட்டம் நடக்க இந்த வாலிபன் மட்டும் ஆங்கிலேய அரசை தனது தைரியத்தின் மூலம் எதிர்த்தான். இதுபோன்று ஒரு நாள் ஆங்கிலேயர்களிடையே சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கு சென்ற பகத்சிங் அந்த கட்டிடத்தின் உள்ளே வெடிகுண்டு வீசினார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு தனி இளைஞன் இவ்வளவு ஆக்ரோஷமாக இருப்பதை கவனித்த ஆங்கிலேய அரசு பகத்சிங்கினை முடிவுக்கு கொண்டு வர தருணத்திலே எதிர்பார்த்து காத்திருந்தது. கடந்த முறை போன்று மற்றொரு முறை நடைபெற்ற ஆங்கிலேயர்கள் இடையேயான கூட்டத்தில் அவர்களுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை போட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் என்று இந்தியாவை மேலோங்கி கோஷமிட்டார். பிறகு அவரே ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்தார். அவரை விட்டு வைத்தால் நம்மால் இங்கு இருக்க முடியாது என்று நினைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். இதனால் சாண்டர்ஸை சுட்டுக் கொன்ற வழக்கினை திரும்ப எடுத்து பகத்சிங்கிற்கு தூக்கு தண்டனை விதித்தார்கள். இந்த தூக்கு தண்டனை ஒப்புகை பத்திரத்தில் காந்தியடிகள் கையொப்பம் விட்டது குறிப்பிடத்தக்கது. அதன்படி பகத்சிங் 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி தனது 24ஆம் வயதில் தூக்கிலிடப்பட்டார். அன்றைய காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியா அடிமையாக இருந்ததை நினைத்து
தனது இளம் வயது முதல் நாட்டுப்பற்று கொண்டு தனது ஆசைகளை தவிர்த்து நாட்டிற்காக மட்டுமே எனது இந்த பிறவி அமைய வேண்டும் என்று நினைத்து

0: தமது போராட்ட குணத்தால் ஆங்கிலேயர்களை அச்சமடைய வைத்தவர் பகத்சிங். ஆங்கிலேய அடக்குமுறையினால் தூக்கிலிடப்பட்ட அவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு தைரியத்தின் ஒரு அடையாளமாக விளங்குகிறது. மேலும் இளைஞர் ஒவ்வொருவரும் துடிப்போடு நாட்டிற்காக ஒரு பாதிப்பு வந்தால் தங்களது பங்களிப்பினை அளிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் முன்னோடியாக இருந்து மறைந்திருக்கிறார் பகத்சிங். அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரது தைரியம் இந்த மண்ணை விட்டு என்றும் மறையாது. இன்குலாப் ஜிந்தாபாத்.
1: பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
2: நேர்களே, குமரி பண்பலை 101 நம் மனங்களை லேசாக்க வருகிறது திரை இசை. நேர்மை போது 4:14. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் 7 அறிவு படத்திற்காக கார்த்திக் மேகா பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் நா முத்துக்குமார்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
4: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நேர்களே, குமரிப்பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடல் கும்கி படத்திற்காக ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் யுகபாரதி.

நேரே இசையில் நிறைவாக டி இமான் இசையில் யுகபாரதி வரிகளில் ரெக்க படத்திற்காக நந்தினி ஸ்ரீகர் பாடிய அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நேர்களே. இது நம்ம குமரி பண்பலை 101.

நீங்கள் இதுவரை திரைசை கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. நேர்களே, இப்போது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

நேற்றைய இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரைசீச்சரம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவி

0: அதிமுகவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது மாலை 5:03.

பூக்கள் பல ஒன்று சேர்ந்தால் அழகிய பூமாலையாகும். பாக்கள் பல ஒன்று சேர்ந்து இங்கே முல்லைச்சரமாக. வாழ்க்கையே வரம்தான். நாம் நேசித்த ஒருவரை விட நம்மை நேசித்த ஒருவர் லைஃப் பார்ட்னரா கிடைச்சா அது வந்து வாழ்க்கை வரம்தான். என்னுயிர் நின்னதடி, உன்னுயிர் என்னதடி, என் சந்தோஷத்தை விட உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம் எனக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா வாழ்நாளெல்லாம் சொர்க்கம்தாங்க. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.

நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.

நேரம் இப்போது 5:08. நேர்களே, இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 மனம் வீசிக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். அழகை ரசிக்காத மனங்களும் உண்டா? பொன்னழகு மென்னி பெறும் பெண்ணழகு பேரழகு, கண்ணிரண்டில் மேடை கட்டி நடனமிடும் காரிகை இவள், தையிலே உன் மீது மயில் கொண்டது என் மனம் என்கிறார் இவர். நிகழ்ச்சியில் வரும் பாடல் எதிரொலி படத்திற்காக TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடியது. பாடலுக்கு இசை KV மகாதேவன், வரிகள் வாலி. பாடலை கேட்கலாமா?

0: கொடுத்து கொடுப்பதென்ன என்ன குங்குமச்சிமிழில்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நேரம் இப்போது 5:13. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். ஆதவனை கண்டதும் கண்மலரும் அழகிய தாமரை மலர். தாமரை பூவை கண்டாலே நம்முடைய மனமும் மகிழ்ச்சியில அப்படியே தாமர பூவா மலருங்க. 1000 தாமரை மொட்டுக்கள் ஆனந்த கும்மி கொட்டினால் எப்படி இருக்கும் மனசுக்கு? நிகழ்ச்சியில் வரும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பாடலை கேட்கலாமா?

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்போது 5:19. நேற்றை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். ஒருத்தங்க அழகா பாடினாங்க அப்படின்னா பாப்பா குரல் எவ்வளவு இனிமையா இருக்கு, குயில் போல குரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கூ கூ அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடியது குயில். இந்த மாமனோட மனசுல இசைக்கக்கூடிய இன்னிசை குயில் இவங்க தான். சந்தங்கள் கொஞ்சம் சேர்ந்து கவியினை நாமும் கொஞ்சம் கேட்கலாமா? வரும் பாடல் காதல் பரிசு படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் புலமை பித்தன் வரிகளில் கேட்கலாம் பாடலை.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: நேரம் இப்போது 5:26. 20 நொடி.

உன் விழி என் உயிர். காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்களைப் போல என்னவளை கண்டதும் என் மனமும் நடனமாடுகிறது. காத்திருப்பதும் காக்க வைப்பதும் காதலில் சுகம்தானோ? நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஆசை படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. தேவாவின் இசையில் வாலியின் வரிகளில் கேட்கலாம் பாடலை.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேரம் இப்போது 5:33. நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசீச்சரம். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றலாய் என் மனம் வருடி சென்றாய் மெல்ல, விலகிய போதும் உன் நேசம் இணைத்தது நம் இதயத்தை, துளியாய் கலந்துவிட்டாய் என் மனமெனும் கடலில். நிகழ்ச்சியில் வரும் பாடல் பிரியமானவளை படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வாலியின் வரிகளில் கேட்கலாமா பாடலை?

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்புலை 101.

நேரம் இப்போது 5:40. 30 நொடி. இனிமையான இந்த மாலை வேளையில குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? கோபம் அப்படின்னா அது வந்து எல்லாத்திட்டமே இருக்கக்கூடிய ஒண்ணு. நம்ம வந்து அதை வெளிப்படுத்தும் போதுதான் நிறைய உறவுகள் அப்படியே உடைஞ்சு போயிருது. அப்படின்னாலும் அன்பே, உன்னோட கோபம் கூட என்ன ரசிக்க வைக்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. வரும் பாடல் வேல் படத்திற்காக திப்பு சுஜாதா பாடியது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நான் முத்துக்குமார் வரிகளில் மாலை நேர காத்துல அப்படியே உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்கலாமா?

நினைவிலும் வாழும் வரை உயிரிலும் நீயே. இப்படிக்கு உன்னவன் எனக்குள் இருக்கும் தனிமையை தவிடுபொடியாக்கி விடுகிறது உன்னுடைய நினைவுகள். கொடி படத்திற்காக ஆனந்த் அரவிந்தாசன், ஸ்வேதா மோகன் பாடிய பாடல், பாடலுக்கு இசை சந்தோஷ் நாராயணன், வரிகள் விவேக்.

0: அடிக்கிற கொடைகிற சரிகிற அலைகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நேரம் இப்போது 5:53 நொடியே. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். மனமெல்லாம் உன் நினைவுகள், நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும் உன் அரவணைப்பில் உடைந்த மனமும் நிறைந்தது. வானவில்லும் காணாத அழகிய நிறம் உன்னில் கண்டேன். தூரல் போடும் மழையில் உன் நினைவின் சாரலென நினைத்தே செல்கிறது. என் மனமும் நனைந்தே செல்கிறது. விட்டுவிட்டு துடிக்கும் இதயமும் விடாமல் துடிக்கிறது. உன் தாமதத்தின் காரணம் புரியாமல். நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் ரெட்ரோ படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் பாடியது. பாடலுக்கு இசை சந்தோஷ் நாராயணன், வரிகள் விவேக். பாடலை கேட்கலாமா?

0: நேர்களை இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போது 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பண்பலை 101 மொட்டை விழுத்து மலர இருக்கும் நிகழ்ச்சிகளின் பட்டியல் நிகழ்ச்சி நிரலாக இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 27 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழைநாரில் மதிப்பு கூட்டல் வழி வருமானம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடக்கு குண்டல் எஸ் சுசீலபாய் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் பசு மாடுகளுக்கு ஏற்படும் தோல் கலலி நோய் தகவல்களை தருகிறார் பரசேரி கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் கே பிரவீன் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரையிசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை. இன்று இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுகள் 2026 தினசரி நிகழ்வுகளில் தொகுப்பு கேட்கலாம். 10:20 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசுமயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54

இனி எமது நாளைய நிகழ்ச்சிகள் நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனிலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00, மறுநாள் காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 வரலாறு பேசும் வீரக்கல், பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் இதழ் திரை இசை. 9:02 சருமரோக நிவாரணி சைபால் விளங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்று மேலமை கணித வாழ்வின் அனுபவங்கள் இதில் பூச்சிக்காடு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:45 திரை இசை. 11:00 ஏக்ஸூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இதில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

செய்திச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கைம்பெண்கள் நல வாரியத்தில் எளிதாக பதிவு செய்ய QR கோடினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கைம்பெண்கள் நல வாரியம் சார்பில் கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், நலிவுற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாரியத்தின் மூலம் கைம்பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் விதமாக கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, தொழிற்பயிற்சிகள், திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் சுயதொழில் மானியம் மற்றும் உதவித்தொகைகள் உள்ளிட்ட உதவிகள் மற்றும் சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த சேவைகளை பெறுவதற்கு கைம்பெண்கள் நல வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கு கணவரின் இறப்பு சான்றிதழ், விவாகரத்து சான்றிதழ், கணவரால் கைவிடப்பட்டவர் என்பதற்கான சான்றிதழ், ஆதார் அட்டை, ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், கைம்பெண் சான்றிதழ், வாரிசுரிமை சான்றிதழ், குடும்ப அட்டை, ரேஷன்

ஸ்மார்ட் கார்டு, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உள்ளிட்டவைகள் தேவையான ஆவணங்களாகும். தகுதியுடைய பயனாளிகள் தங்கள் அருகிலுள்ள தமிழ்நாடு அரசின் இ சேவை மையத்தை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளமான https://www.tnvidowife.org/ வாயிலாகவும் பதிவு செய்யலாம். ஆனால் தற்போது நமது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக கைம்பெண்கள் நலவாரியத்தில் பதிவு செய்ய QR கோடினை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் மூலம் தங்கள் இருப்பிடத்திலேயே QR குறியீட்டை ஸ்கேன் செய்தும் ஆன்லைன் மூலம் நேரடியாக பதிவு செய்யலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கைம்பெண்கள் நலவாரியத்தில் QR குறியீட்டை தகுதியுடைய நபர்கள் பதிவு செய்து பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருவாய்த்துறையின் கீழ் செயல்படும் சமூக பாதுகாப்பு திட்ட பிரிவில் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பெற்று வரும் பயனாளிகளுக்கு இந்திய அரசின் அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் 2026 முதல் ஆதார் அடிப்படையிலான பண பரிவர்த்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இம்மாதம் முதல் பயனாளிகளுக்கான நிதியுதவி அவர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். அனைத்து பயனாளிகளுக்கும் அரசின் முறையான நடவடிக்கைகள் மூலம் நிதியுதவி தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இதுவரை இணைக்கப்படாத பயனாளிகள் தங்களது வங்கியை அணுகி ஆதார் இணைப்பை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் அல்லது உதவி தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்களை பயனாளிகள் அணுகலாம். அங்கு தேவையான வழிகாட்டுதலும் உதவியும் வழங்கப்படும். ஒவ்வொரு பயனாளிக்கும் நிதி உதவி எவ்வித இடையூறுமின்றி சீராக சென்றடைவதை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: நீர்லே இனி மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன்
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
5: கண்டிப்பா.
4: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
5: அதுவும் பண்ணலாம்.
4: செல்ஃப் டிரான்ஸ்பர்
5: அதுவும் தான் பிரதர்.
4: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
5: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
6: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
9: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்.
10: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
9: பக்தி மாலை
10: தினமும் காலை 6:15
9: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
10: பக்தி மாலை.
9: உள்ளம் முறியிடுவோம்,
10: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
11: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
12: செப்டம்பர் 26 காலை 10 முதல் மதியம் 3 வரை நடைபெறுகிறது.
11: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
12: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
11: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
13: நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ரூபாய் 5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in, குயிக் பேமெண்ட் வழியாகவும் tnurban e-சேவை ஆண்ட்ராய்ட் ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
14: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
15: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
14: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
15: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
7: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் EMI மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச LED டிவி, AC, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
16: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
17: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
18: BMAC, MFAC,
17: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில், 9

0: 0243-421-1164.
1: படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
2: பண்பலை 101
1: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
2: தினந்தோறும் இரவு 8:05
1: பட்டாம் பூச்சிகள்.
2: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.

மெல்லிசை கேட்டோம். நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைநாரில் மதிப்பு கூட்டல் வழி வருமானம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடக்கு குண்டல் எஸ் சுசீலாபாய் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் பசுமாடுகளுக்கு ஏற்படும் தோல் களறி நோய் தகவல்களை தருகிறார் பரசீவி கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் கே பிரவீன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதேதான்ப்பா, 60 ரூபாய்.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபாய் தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார்.

0: தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தேவை 12 முதல் 15% வரை அதிகரித்துள்ளதாக கூறினார். இருப்பினும் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 100,000 மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 400,000 மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்தபோதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேகாவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதியின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கென தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வுக் குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000 மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த மையங்களுக்கு வருகை தரும் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, சுகாதார பழக்கங்கள், சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி, ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல், உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். குழந்தைகளின் உயரம், எடையை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000 மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாக அங்கன்வாடி பணியாளர் திருமதி மோகனா தெரிவித்தார்.
3: நுண்தசை வளர்ச்சிக்காக மணி கோர்க்கிறது, அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக டிராயிங் பண்றது, பாட்டு கதை இது மூலமா நாங்க முன்பருவ கல்வி சொல்லி தருவோம். அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத 2 வயசுல இருந்து 3 வயசு

0: வயசு வரைக்கும் வர குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காத, அஞ்சு நாளைக்கு அஞ்சு வகையான சாப்பாடு கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டக்கடலை, வாரத்துக்கு மூணு முட்டை, இது மாதிரி புரோட்டீன் கலந்தது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 1.95 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பகுதி மற்றும் வார்டு அலுவலகத்தினை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் உள்ள பௌர்ணமி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன்துறை கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சைகை மொழி விழிப்புணர்வு குறித்த பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரத்தில் ராபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பாருல் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கேங்கஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் புகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மைராஜ் அகமது கான், ரைசா தில்லான், விவான் கபூர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கத்தாரின் தோஹாவில் நவம்பர் 1 தொடங்கி 14 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40.

பந்தலை 101 நம் மனங்களை மகிழ்வூட்ட வருகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் ராஜாதி ராஜா படத்திற்காக மனு கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பிரைசூடன். பாடலை கேட்கலாமா?

நேரம் இப்போது 6:46. 40 நொடி. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பாண்டியன் படத்திற்காக மனு கே எஸ் சித்ரா பாடியது. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் கேட்கலாமா பாடலை?

திரிசையில் இனிவரும் பாடல் உழைப்பாடை படத்திற்காக மனு கே சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. பாடலை கேட்கலாமா?

பயன்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைநாரில் மதிப்பு கூட்டல் வழி வருமானம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடக்கு குண்டல் எஸ் சுசீலாபாய் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மாடுகளுக்கு ஏற்படும் தோல் கழலி நோய் தகவல்களை தருகிறார் பரசீரி கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் கே பிரவீன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இதுவரை திரையிசை கேட்டு மகிழ்ந்தோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்லே இனிசை நேரம் நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலை பாடியிருப்பவர் டி கே ஜெயராமன்.

இன்னிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 ஆஞ்சியோ மற்றும் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாக கல்லூரி முதல்வர் எட்வினா வசந்தா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் எட்வினா வசந்தா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 7 கோடி செலவில் கடந்த ஜூன் மாதம் கேத்லாப் கருவி பொருத்தப்பட்டு இருதய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும், இதில் 85 ஆஞ்சியோகிராம் 15 ஆஞ்சியோ பிளாஸ்ட் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளார் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கேத்லாப் கருவியின் மூலம் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதால் புதுச்சேரி, சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்லும் நோயாளியின் சதவீதம் 40% குறைந்துள்ளதாகவும், திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் மற்றும் பாரத பிரதமரின் காப்பீடு திட்டங்களிலும் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிஸ் ஆலயத்திற்கு அசாம் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட யானைக்கே பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வணங்கினர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் திருக்கோயிலின் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பிற திருவிழா நாட்களில் சாமி 4 மாடை வீதியை சுற்றி திருவிதி உலா வரும் போது கோயில் யானை முன்பாக செல்லும். அந்த வகையில் அண்ணாமலையார் கோயிலில் இருந்த ருக்கு என்ற யானை கடந்த 2018 இறந்துவிட்டது. அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக திருக்கோயில் யானை இல்லாதது பக்தர்களுக்கு வருத்தத்தை அளித்தது. பக்தர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அசாம் மாநிலத்திலிருந்து கிலால் என்ற 8 வயதுடைய யானை திருவண்ணாமலை அருணாசி ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யானை வரும் தகவல் அறிந்த ஆன்மீக பக்தர்களும் உள்ளூர் மக்களும் என ஆயிரக்கணக்கானோர் கூடி யானைக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வணங்கி மகிழ்ந்தனர். ஆலயத்தின் சார்பில் யானைக்கு மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனம் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் சுகாதாரத்துறைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் குறைத்தீர்வு நாள் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் கலந்து கொண்டு மத்திய தேசிய கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மருத்துவரிடம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும், குடிநீருக்காக மக்கள் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த கிராம ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்

0: மாவட்ட தலைவர் வந்தனா கார்க் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட முகாமில் கலந்து கொண்ட அவர் 322 பயனாளிகளுக்கு 384,301 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மாவட்டத்தில் கடந்த ஓராண்டு காலமாக மழை இல்லாததால் தண்ணீர் வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் தண்ணீருக்காக மக்கள் போராடும் நிலை ஏற்படக்கூடாது என்றும், அப்படி நடந்தால் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், குழந்தை திருமணங்கள் நடைபெறக்கூடாது, குழந்தை திருமணங்களை நடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் எச்சரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உபப்பொருளை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி பொருத்த வேண்டும். பொருத்தாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி உரிமையாளர்கள், கிருஷ்ண நிறுவனங்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வந்தனா கார்க், தமிழகத்தில் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் GPRS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத கனிம கொள்ளையை தடுக்கவும், கனிம கடத்தலை கண்காணிக்கவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இத்திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி மற்றும் சுரங்கங்களிலிருந்து மணல், ஜல்லி, கிரானைட் உள்ளிட்ட கனிமங்களை எடுத்துச் செல்லும் போது வாகனங்களில் GPRS கருவி பொருத்த வேண்டும். வாகனங்களுக்கான கனிம போக்குவரத்து அனுமதி சீட்டு GPRS கருவியின் தரவுகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதன் மூலம் வாகனம் அனுமதிக்கப்பட்ட பாதையில் தான் செல்கிறதா என்பதை உறுதி செய்யப்பட முடியும் என்றார். வாகனங்களில் GPRS கருவி பொருத்த திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு கால அவகாசம் இம்மாதம் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் 1 முதல் GPRS கருவி பொருத்தாமல் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்வதுடன் அதன் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3 கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை

0: உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.
1: கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 8,50,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார், இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு

0: அமைப்பு தெரிவிக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். 9 குழந்தைகள் உட்பட 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101.
2: நேரம் இப்போது 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80-85% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 75-80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். பலத்த காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். பாலித்தீன் ரைன் கார்டை ரப்பர் மரத்தின் பால்வடி பகுதியில் மேல் பொருத்தலாம். இதனால் மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதி.

கத்திரிக்காய், இலவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வாழைத்தார்கள் அறுவடை செய்வதை இம்மாதம் 30ஆம் தேதி வரை தவிர்க்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோயினை தவிர்க்கலாம். இவ்வாறு பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் KMS காரிப் மார்க்கெட்டிங் சீசன் 2026-2027 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி சன்னரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2,750 ரூபாய் மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2,600 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்னரகம் 2,545 பொது ரகம் 2,500 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன், புதூர், தேரூர், திட்டுவிளை, குறுந்தன்கோடு, தாழக்குடி, கடுக்கரை மற்றும் கிருஷ்ணன் கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிலமடம், நாவல்காடு, குலசேகரன் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழ் உடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்போம்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைநாரில் மதிப்பு கூட்டல் வழி வருமானம், வடக்கு குண்டல் எஸ் சுசிலாபாய் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுமாடுகளுக்கு ஏற்படும் தோல் கலலை நோய், பரசேரி கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் கே பிரவீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
0: நிலத்தில் விதைப்பது வெறும் விதைகள் மட்டுமல்ல, பல கோடி மக்கள் உயிர் வாழ காரணமாக விளங்கும் உணவு என்பதை உணர்ந்து தன்னலமற்ற தொழில் செய்யும் விவசாயிகளை போற்றி பாதுகாப்போம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.

0: இதில் வாழைநாரில் மதிப்பு கூட்டல் வழி வருமானம். வடக்கு குண்டல் எஸ் சுசிலாபாய் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வாழை வந்து நம்ம ஊரில் வாழையடி வாழையாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. வாழையிலே நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த மாதிரி வாழை சாகுபடி பண்ணதுக்கு பிறகு அந்த வாழை மரங்களை வந்து வீணாக்கி போகக்கூடிய நிலையை தான் நம்ம பொதுவாக பார்த்துருப்போம். அதுக்கு மாற்றா நீங்கள் வந்து ஏற்கனவே பனை ஓலையில் பொம்மை தயாரிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் அடிப்படையில் கற்றுக்கிட்ட பிற்பாடு பல இடங்கள்லையும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. பனையில் செய்கிற மாதிரியே வாழைநாரிலையும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஒரு புதுமையை உருவாக்கியிருக்கீங்க. நிறைய இடங்களில் விற்பனை கூட செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியமாக வணக்கம்.
2: வணக்கம்.
1: அதாவது எத்தனை வருஷமாக மதிப்பு கூட்டு பொருட்கள் செஞ்சிட்ருக்கீங்க?
2: ஒரு 28 வருஷத்துக்கு மேலே.

0: ஆயிட்டு நான் இந்த வாழைநார் வந்து செய்து அதுல இருந்து வாழைநார் வந்து எல்லாருமே தோரணங்களுக்கும் அப்புறம் வாழை இலை கொலை இப்படிதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த வாழை தண்டை வந்து யாருமே பயன்படுத்தினது கிடையாது. அப்போ அந்த வாழைத்தண்டை வந்து நம்ம இப்போ வந்து நாங்கள் செய்யறது வந்து வாழைத்தண்டின் மூலம் அந்த தடையில இருந்து தான் அந்த மதிப்பு கூட்டின பொருட்களை செய்கிறோம். அது வந்து வாழையில ஒரு சில பட்டைகளை கலத்திக்கிட்டு அந்த பச்சை பட்டையிலே நம்ம ஒரு கத்தி வச்சு இழைக்கும் போது நல்ல மென்மையான நூல் போல வந்து ஒரு நார் கிடைக்கும். அந்த நார்ல இருந்து தான் அநேக கைவினை பொருட்களை நாங்கள் புதிய புதிய பொருட்களை செய்வதற்கு கற்றுக்கிட்டேன். அதிலிருந்து அநேக பொருட்களை செய்து அதை விற்பனை பண்ணுவதற்காக நான் வந்து ஏடி ஆபீஸ் மூலம் எங்களுக்கு இந்த பயிற்சி கிடைச்சி ஒரு ஐடி கார்டன் தந்து இந்த நீங்க இந்த வாழைநார் தொழிலை வந்து நல்ல முறையில செய்யுங்க, இதை விற்பனை பண்ணுகிறதுக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த சுனாமி டைம்ல தான் அந்த பயிற்சி நான் நிறைய இடங்கள்ல பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன். கடலோர மக்களுக்கு நிறைய மக்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். அப்போ அது பயிற்சி கொடுத்து முடிஞ்ச பிறகு சும்மா இருக்க நேரத்தில் அப்போ பொருளை வாங்கி வீட்டுல இருந்து செய்து அதை விற்பனை செய்யுது என்னங்கும் போது அவங்க சொன்னாங்க நாங்க வந்து கண்காட்சிகள் எல்லாம் கலந்துகிடலாம், அப்போ வந்து இந்த பொருட்களை விற்பனை பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இந்த டிஏடி எல்லாம் கிடைக்கும், போகிற வருகிற செலவும் கிடைக்கும், அதனால நீங்க போறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அப்படி நிறைய இடங்களுக்கு என்ன வந்து அந்த சார் விட்டாங்க, பைசாயும் எங்களுக்கு நாங்க விற்பனை பண்ணி பொருள் பைசாயும் எடுத்துக்கிடலாம், கைவினை பொருள்களுக்கு அவங்க அந்த டிஏடியும் கிடைக்கும். அப்போ அது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு நல்ல இதா இருந்து அப்போ நிறைய இடத்துல நாங்க அப்படி சொன்ன இடங்கள்ல எல்லாம் கொண்டு விற்பனை பண்ணியிருந்தோம். இந்த நானும் வீட்டிலும் பக்கத்துலயும் இருக்கிறவங்களுக்கு நிறைய விருத்துக்கு அதை சொல்லி கொடுத்து ஒரு 10 பேர் இருந்து நாங்க செய்வோம். செய்து அதை விற்பனை பண்ணுகிறதுக்கு பொருட்கள் வந்தோடனே என்ன செய்யலாம் அப்படின்னா அப்போ பூம்புகார் வழியாக எங்களுக்கு ஒரு கடை தந்திருந்து அதான் கடை ஃப்ரீ தான், நாங்கள் கைவினை பொருட்கள் செய்து கொண்டு அதுலயும் விற்பனை செய்து அது வந்து எங்களுக்கு நல்ல உதவியா இருந்து.
1: முன்னாடி எல்லாம் வாழையை பயன்படுத்தி வாழை கொலையை வெட்டினதோட முடிஞ்சு வீணா போகும், அதை வந்து ஒரு மதிப்பு கூட்டல் வழி தேர்ந்தெடுப்பு அப்படின்னு சொன்னீங்க. இந்த வாழை நார்ல இப்போ வாழையில பார்த்தீங்கன்னா நிறைய வாழை ரகங்கள் இருக்கு. இப்போ ஏத்தன் இருக்கு, ரசகதிரி இருக்கு, அப்புறம் செவ்வாழை இருக்கு. என்ன மாதிரிப்பட்ட வாழை தடைகளை வந்து பயன்படுத்துவீங்க?
0: அது வந்து ஏத்தன் வாழையில உள்ள தண்டு தான் நம்மளுக்கு நல்ல வெண்மையா இருக்கும். அந்த நார் வந்து எடுக்கும் போது வெண்மையாட்டம் நல்ல நீளமாட்டம் இருக்கும். செந்தோளம் வாழை வந்து அதுல வந்து நம்ம எடுக்கும் போது கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா நார் நல்லா கிடைக்கும். மற்ற வாழைகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். ஏத்தன் வாழை மட்டும்தான் நல்ல தும்பு, நல்ல நீட்டாட்டு, ஒயிட்டாட்டு, பார்ப்பதுக்கு மிகவும் அழகா இருக்கும். இந்த பொருள் செய்தாலே அதுல ஒரு மினுமினுப்பு, அதனால நாங்க முக்கலாம் ஏத்தன் வாழை செந்தளம் வாழையில அதுல உள்ளது நம்ம அடிப்பகுதிக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம். கூடைகளுக்கோ செருப்புக்கோ பழக்கூடை அப்படி எல்லாம் என்ன என்ன மாடல் டீ செட்டு டின்னர் செட்டு அப்படி நிறைய பொருட்கள் செய்வோம். அந்த பொருட்கள் எல்லாம் செய்யறதுக்கு அதை நாங்க பயன்படுத்திக்கிடுவோம்.
1: சரி, இப்போ ஒரு தோட்டத்துல வந்து வாழை மரங்களை அதாவது கொலைய வெட்டியாச்சு, வெட்டினதுக்கு பிறகு அந்த வாழை எந்தெந்த ஊர்கள் உங்க உள்ளூர்கள் இருந்து மட்டும் வாங்குவீங்களா இல்ல வெளிய இடத்துல போய் கூட வாங்குவீங்களாமா?
0: நாங்க வந்து உள்ளூர்லயும் கொஞ்சம் ஹோட்டல்குளம் ஆத்தூர் அந்த சைட்லதான் முக்கலாம் அங்க வாழைநார் அவங்க எடுத்து தருவாங்க. பட்டையாட்டை நாராட்டை எடுத்து தர்றதுக்கு அங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் வயசான மக்கள் இருந்து எடுத்து கையினால இழைச்சி அழகா நீட்ட தருவாங்க. இப்ப வந்து மிஷின் எல்லாம் வந்தாச்சு, அதுக்கு ஏற்றபடி நார் இல்லாத கிடைக்கல. அதனால இப்ப மிஷின் பயன்படுத்த நம்மளுக்கு நிறைய நார் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால இப்ப மிஷின் கொண்டு வச்சு எடுக்கிறாங்க.
1: சரிம்மா, இப்போ வந்து வாழை தடைகளை வந்து எடுத்தாச்சு, எடுத்த உடனே நம்ம வாழை நாரை பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்கு?
0: தடை வந்து பச்சை தடையில தான் நம்ம நார் எடுக்கிறது. அது எடுத்து அந்த ரொம்ப வெயிலையும் உலர வைக்கூடாது, கொஞ்சம் இணல்ல போட்டு அதை உலர வச்சு அந்த நாரை வந்து நம்ம கொஞ்சம் காஞ்ச பிறகுதான் அதை பயன்படுத்தணும். இல்லாம வந்து உடனே நம்ம அந்த நாரை வந்து பயன்படுத்த முடியாது.
1: குறிப்பா வந்து ஏத்தன் வாழையில உள்ள தடைகளை பயன்படுத்துறீங்க, செவ்வாழையில இதுலதான் அதிகமா
0: கிடைக்குது.
1: தடைகளை எடுத்தாச்சுமா, அதுக்கு அடுத்தது எப்படிமா அதை வந்து
0: தலையில நம்ம பின்னுறதுனால எல்லாத்தையுமே தெரியும், அதை ஈஸியா பின்னிடலாம். அப்படி பின்னி நம்ம அதுக்கு பிறகு என்ன என்ன மாடல் செய்யணுமோ அதை தான் நம்ம வந்து உருவாக்கணுமே. இல்லாம வந்து பின்னல் அப்படி பின்னலாம், இல்லாம நம்ம குரோசா போல உள்ள பேக் எல்லாம் செய்யணும்னா அதுக்கு ஒரு முறுக்கு பின்னல் உண்டு, முறுக்கி செய்யணும். அதுக்கு மிஷின் இருக்கு. இப்ப முறுக்கிட்டே இருந்தா நம்ம கரைக்கிட்டு இருக்கும் போது அழகா முறுக்கி வரும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு நிறைய செய்யலாம், பொருள் செய்யலாம். இது வந்து ஒரு நாளைக்கு 1000 மீட்டர் எல்லாம் பின்னிடலாம்.
1: உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா, நீங்க வந்து ஆரம்பத்துல முதல் முதலா ஒரு பொருளை உருவாக்கி இருப்பீங்களே, அது அதை பத்தி சொல்லலாமா?
0: நான் முத முத ஒரு அர்ச்சனை குடம் மாடல் தான் செய்தேன், அது எனக்கு நல்லா பிடிச்சி அந்த கூட முதல் செய்தது. அப்புறம் அதுல இருந்து நான் நிறைய மாடல்கள் செய்துட்டே இருந்தேன். அப்போ முதல் தொடக்கம் நம்மளுக்கு ஒரு எங்களுக்கு மேடம் சொல்லி தந்தாங்க, அதுல இருந்து மாதிரி நான் நிறைய பொருட்கள் மாடல் மாடலா செய்யறதுக்கு பண்ணுவேன். பண்ணி எனக்கு இப்போ ஒரு 3 அவார்டெல்லாம் கிடைச்சாச்சு. மாவட்ட விருது ஒன்று வாங்கியிருக்கேன், பயன்பாடு குழு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பவுன் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன

0: ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நாளும் நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது, எப்படியாவது நம்ம எதையாவது ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் போனாலும் அந்த நாள் கிடைக்காது, எங்க அப்பா அப்படி சொல்லுவாங்க, ஒரு நாள் போனா அந்த நாளை நம்ம திரும்பி பார்க்க முடியாது, அதனால கிடைக்கிற நாளுக்குள்ள நீங்க நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை வச்சு எனக்கு எனக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், இப்பவும் நான் இப்ப செய்துட்டு தான் வருவேன், அப்படி ஏதாவது தொழில் செய்யணும் ஒரு ஆர்வம் உண்டு. அதனால நான் யார்ட்டையுமே சொல்லுவேன், நம்ம சும்மா வீணா பேசுறதை விட அதுக்குள்ள நம்ம ஒரு வேலை செய்தோம்னா அதுக்கு 150-200 ரூபா நம்ம வாங்கிடலாம். ஏதாவது ஒரு பொருளை புதுசா கண்ட உடனே அப்ப அதை இதோ இதுல செய்தா என்ன அப்படின்னு ஒரு இது ஆக்கி அப்படி செய்வேன்.
1: சரி, இந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்காக இப்போ எந்திரங்களை கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க, நம்ம கிட்ட என்னென்ன எந்திரங்கள் இருக்கு, அதனுடைய மதிப்பு எல்லாம் எப்படிமா, விலையெல்லாம்?
0: நான் அந்த பொருள் செய்துட்டு இருந்ததுனால திருச்சியில இருந்து வாழையனார் ஆராய்ச்சி மையத்துல இருந்து தான் எங்களுக்கு அந்த விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு மிஷின் தந்தாங்க கயர் முறுக்கிறதுக்கு. அப்புறம் அந்த பாய் நெய் இது போல உள்ள ஒரு மிஷின் அவங்க தான் தந்தாங்க அந்த ஆபீஸ்ல இருந்து, அதுல இருந்து தான் நாங்க செய்தது.
1: எவ்வளவுதான் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் புதுமையா கத்துக்கிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய தேவைகள், அதனுடைய வடிவங்கள், அந்த பொருட்களுடைய தன்மையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படி புதுசு புதுசா ஒவ்வொரு இந்த விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க?
0: அந்த நாளையில அந்த கூடைகள் தான், அதை இப்ப யாரும் விரும்புதுங்கள. ஆனா நான் இப்ப என்னன்னா இப்படி நம்ம ஒரு மேசைக்கு ஒரு விரிப்பு, அப்புறம் டீப்பா அப்படி ஒரு மாடல்ல டீப்பா மாடல்ல செய்து புதுசா பாக்குறவர்களுக்கு அழகா இருக்கணும், நம்ம செய்ய பொருள் நம்மளும் பயன்படுத்தணும் அப்படிங்க ஒரு நோக்கத்துல அதை நான் புதுசா செய்வேன்.
1: இப்போ நம்ம கிட்ட என்னென்ன பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறீங்கம்மா?
0: நாங்க இப்போ வந்து இந்த மிதியடி அதிகமா பயன்படும் செப்பல் செய்திருக்கோம், அப்புறம் டீ செட்டு டின்னர் செட்டு இதெல்லாம் நல்லா ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப வந்து சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலே என்ன பொருள் செய்தாலும் அங்க நாங்க வந்து ஒத்தப்புளி பக்கத்துல மாவட்ட ஆட்சியாளர் வந்து எங்க தொழில் செய்யவங்களுக்கு பொருட்கள் எல்லாம் அங்க கொண்டு வச்சு விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து நாங்க செய்கிற பொருட்கள் அங்க கொண்டு வச்சு விற்பனை பண்ணதுக்கு எங்களுக்கு உதவி செய்யாங்க. அதன் மூலம் எங்களுக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மகளிர் திட்டத்துல இருந்தாலும் எங்களுக்கு நாங்க தொழில் செய்யறதுனால தொடர்ந்து எங்க வீட்டுல வந்து பாப்பாங்க, அப்ப அவங்க பார்த்து இந்த பொருட்கள் ரொம்ப அழகா இருக்கும்னுட்டு அவங்க பார்த்து இதுக்கு நீங்க உங்க விற்பனைக்கு நாங்க உதவி செய்யும், லோன் வேணாலும் நீங்க கேளுங்க சப்சிடியில தரலான்னு சொல்லி இப்ப மாவட்ட ஆட்சியாளர் அதன் வழியாகவும் எங்களுக்கு 1 லட்ச ரூபா லோன் தந்து 25,000 ரூபா தள்ளுபடி 75 கட்டணும் அப்படி எங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் மாவட்ட ஆட்சியாளர் இதுல இருந்து வந்திருக்கு, மாவட்ட தொழில் மையத்தில இருந்தா எங்களுக்கு அந்த உதவி செய்துட்டு இருக்காங்க.
1: அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா, நம்ம வந்து தொழிலை செய்யறதுக்கு ஆர்வத்தோட தொடங்கணும் அப்படின்னா உதவிக்கிற நீட்டுறதுக்கு அரசாங்கத்தின் சார்பாகவும் குழுக்கள் வழியாகவும் நிறைய நமக்கு உதவி பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம வந்து வேலையை செஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க என்னமா?
0: ஆமா, இப்ப அப்படிதான் அந்த நம்ம வேலை செய்தா போதும், அதை விற்பனை செய்யறதுக்கு அரசாங்கமே எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டு, அதனால நம்ம செய்ய பொருள் வீணா போகாது. அதனால தொழில் செய்தா நம்ம எப்படி முன்னேறி வரலாம், வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு கைத்தொழில் செய்யணும் கண்டிப்பா பெண்கள்.
1: இப்போ அந்த தொழில் செஞ்சு அந்த பொருட்களை வந்து தொய்வு இல்லாம விற்பனை பண்றதுக்கு ஆரம்ப காலகட்டத்துல, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அரசாங்கத்தின் சார்பாகவும் நிதி நிறுவனங்கள் சார்பாகவும் நமக்கு விற்பனை பண்றது ஈஸியா இருக்குன்னு சொன்னீங்க, ஆரம்ப காலகட்டத்துல விற்பனை பண்றதுக்காக ஏதாவது சிரமங்களை சந்திச்சது உண்டா?
0: ஆமா, அப்ப நாங்க செய்த பொருள் விற்பனை பண்ணாம ரொம்ப வீட்டுல இருந்து அங்கப்ப நம்ம இதை தொழிலை செய்து இதன் மூலம் நம்மளுக்கு இனி கிடைக்கிறது கொஞ்சம் வருமானம் குறவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் எங்களுக்கு ஏடி சாரும் எங்களுக்கு நிறைய கண்காட்சி வரும்போது அதுலயாவது கொண்டு விக்கட்டு அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஆனாலும் எங்களுக்கு ஒரு குடோன் நிறைய பொருட்கள் வந்து இருந்து, அப்புறம் அந்த விற்பனை பண்ணும்போது தான் கலெக்டர் மீட்டிங் ஒரு தடவை போட்டு அதுல ஸ்டார்ட்அப் பண்ணி போட்டு அதுல எங்களுக்கு ஆன்லைன் மூலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தந்திருந்தாங்க. அதுல இருந்து நாங்க போட்டு அநேக இடத்துல இருந்து எங்களுக்கு நீங்க இந்த பொருளை எங்களுக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு அதுல ரொம்ப தெரியாது, என் மகனை தான் கூட்டிட்டு போவேன், கூட்டிட்டு போய் இதை பார்த்து கொஞ்சம் பாருமா, ஏன்னா நிறைய இடத்துல இருந்து ஆர்டர் வந்துட்டே இருக்கும், எனக்கு ரொம்ப தூர இடங்களுக்கெல்லாம் அனுப்பியும் தெரியாது. அதனால அவங்க என் மகன் வந்து சொல்லி பார்த்து அந்த அவனுக்கிட்ட கத்து கொடுத்துருந்தாங்க இப்படி இப்படி போட்டு செய்யணும் அப்படின்னு, அவன் அப்படி செய்து அதுக்கு பிறகுதான் அந்த தேங்கின பொருள் எல்லாம் விற்க கூடிய அளவுக்கு மாதிரி வந்து
1: அது ஒரு சந்தோஷமா
0: இருந்து.
1: இப்போ நீங்க உங்களை சார்ந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க?
0: நாங்க ஒரு குரூப்புக்கு 30 பேருக்கு வச்சு பயிற்சி கொடுப்போம், அப்படி நான் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்பேன், குறைஞ்சது 25 நாளாவது பயிற்சி எடுக்கணும்.
1: தொடர்ந்து வரும்,
0: தொடர்ந்து வந்தாதான் அது சுய உதவி குழு மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா நான் பக்கத்துல அப்படி வந்து படிக்க வரவங்க அப்படி பீஸ 500 ரூபா வச்சு தருவாங்க அப்படி சொல்லி கொடுக்குது. மற்றபடி வந்து நிறைய இடங்கள்ல பயிற்சிக்கு கூப்பிடுவாங்க, கல்லூரி பள்ளிகளுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க
1: எல்லா இடத்துக்கும்

0: பயிற்சி
1: பயிற்சி
0: கொடுத்துருக்கீங்க.
1: கொடுப்போம்.
0: சரிம்மா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதில் புதுமைகளை செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த தொழில் செய்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கு?
1: என்ன காலையில எனக்கு வந்து பிள்ளைகளுக்கு என் கணவருக்கு எல்லாத்துக்குமே காலையில உள்ள டிபனும் மத்தியானத்துக்குள்ளதான் நாங்கள் செய்திருந்தனால, ஏன்னா வேலைக்கு போவோம்ல அதனால எல்லாமே செய்வேன். பையனுக்கு வேலைக்கு போறதுனால சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். பண்ணிட்டு ஒரு 10 மணிலேருந்தே நான் என் வேலையை பார்க்க தொடங்கிடுவேன். தொடங்கிட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு பிறகு ஒரு 3 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை இருந்து தைக்குது பின்னுது அப்படி செய்யுது. இல்லாமல் அதுக்கு 8 மணிக்கு மேல் மாற அப்புறம் வேலை செய்ய மாட்டேன். பிள்ளைகள் வந்து பேர பிள்ளைகள்லாம் வந்துடும், வந்து இருந்து அவைய கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு எடுத்துட்டு இருக்குது தான். இல்லாமல் வேலை செய்து ஒரு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 5 மணிக்கூர் 6 மணிக்கூர் அது வேலை செய்து தான் இருப்பேன்.
0: சரிம்மா, அற்புதமா சொன்னீங்க. இந்த மாதிரி தொழில் செய்ததுனால உங்களுக்கு வாழ்க்கை தரம் எப்படிமா, என்ன மாதிரி மாற்றம்?
1: கைத்தொழில் வந்து நான் செய்ததுனால தான் இப்ப எங்க வீட்டுக்காரவர்கள் அவர் வேலை செய்து அவங்க சம்பாத்தியம் பண்ணினாலும் வருமானம் எனக்கு வந்தது ஓரளவுக்கு போதனால, எனக்கு கைத்தொழில் நான் செய்கிறதுனால எனக்கு வந்து அது ரொம்ப உதவியா இருந்தது. ஏன்னா சின்ன சின்ன தேவை எந்த ஒரு இதுக்குமே நான் அவங்க கிட்ட போய் அணுக மாட்டேன். நீங்க அதை எனக்கு வாங்கி தாங்க, இதை வாங்கி தாங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி விடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. ஏன்னா கைத்தொழில் இருக்கிறதுனால அந்த இது வருமானம் எனக்கு ஓரளவுக்கு போதும். அதனால என் பிள்ளைகளுக்கு தேவையானது எது வேணாலும் அவங்க கேட்ட உடனே அப்பாட்ட கேட்கண்டா நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அப்புறம் எனக்குள்ளது வாங்குவேன், அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்படி அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம இவ்வளவு வேலை செய்து வரும், அவ நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய அளவுல இருக்குல்ல, அப்போ அவ சும்மா இருக்கல அப்படின்னு எங்க வீட்டுக்காரர்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். அதனால எனக்கு வந்து கைத்தொழில் செய்தனால நான் யார்கிட்டயுமே போய் ஒரு எனக்கு ஒரு 5000 தாங்க 10000 தாங்கன்னு என் அண்ணன் தம்பிட்டே நான் வாங்கினது கிடையாது, யார்கிட்டயுமே போய் கேட்டது கிடையாது. ஏன்னா நான் செய்ய தொழில் மூலமே எனக்குள்ள வருமானம் நான் என் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு போதும்.
0: அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா, சுயமா ஒரு தொழில செஞ்சதுனால இன்னைக்கு யார்கிட்டையும் கை நீட்டி கடன் கேட்காத ஒரு நிலையில நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா, என்னை சார்ந்து நான் இன்னைக்கு முன்னெடுத்து வச்ச தொழில் தான் எனக்கு கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைய நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்கம்மா, அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறாங்கன்னு வச்சிருங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நிறைவா?
1: இப்போ வந்து தொழில் செய்யணும் ஆர்வம் இருந்தா அவங்க வந்து என்கிட்ட கத்துக்கிட்டு வரனா வரலாம். இல்லை அவங்க வந்து அங்கே ஒரு சென்டர் இருக்கு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வாங்கினாலும் நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த இதை செய்யலாம். இந்த தொழில் செய்யறதுனால பெண்கள் வந்து நம்ம ஒரு நாள் குறைஞ்சி போகிறது இல்லை, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கலாம். சும்மா சோம்பேறியாக இருக்கிறதை விட கைத்தொழில் வந்து கை கொடுக்க முடியாது. அதனால் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும்னா கைத்தொழில் கண்டிப்பாக செய்யணும்.
0: சரிம்மா, இப்போ நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு, ஐயா இந்த அம்மாக்கிட்ட பேசினா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமே, ஏதோ ஒரு பயிற்சி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்க அலைபேசி என்ன ஒன்று சொல்லலாமாம்மா?
1: 94-860-116-35.
0: அதாவது நானும் ஒரு தடவை சொல்லிக்கலாம் நினைக்கிறேன், 94-86-01-16-35 இப்படிங்கிற இந்த நம்பரை தொடர்பு கொண்டோம் அப்படின்னா, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட அம்மாவை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது இதுவரைக்கும் உங்கள் நேரத்தை செலவிட்டு நம்முடைய குமரி பண்புள்ள நேயர்களுக்காக வாழைநார் பற்றின சில விஷயங்களையும் நீங்கள் எப்படி அடியெடுத்து வச்சிங்க, எப்படி அந்த தொழிலை கையாண்டிங்க, தொழில் செய்து அது வந்து அந்த தொழில் உங்களுக்கு எப்படி கை கொடுத்து அப்படிங்கிற மாதிரியும், அந்த தொழில் சார்ந்து நீங்கள் ஏற்ற இறக்கங்களை கடந்து இன்னைக்கு பல பேருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த தொழிலை நம்புனதுனால இந்த அளவு உயர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்புள்ள நேயர்களுக்காக இவ்வளவு நேரமும் தெளிவா அழகா பொறுமையா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிமா.
1: வணக்கம்.
2: இதுவரை வாழைநாரில் மதிப்பு குடல் வழி வருமானம் வடக்கு குண்டல் எஸ் சுசிலாபாய் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி.
1: இதில் பாரத பிரதமரின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
2: ஏ கண்ணா, ஒரு நேரம் ஓய்வு இல்லாம உழைக்கிற என் வயல்ல பாரு, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நானும் பார்த்தும் பார்க்காமலும் சம்பளத்தை எல்லாம் அள்ளி தனப்ப தாரேன். பக்கத்து வயல்ல ராஜாவை பாரு, என்ன ரசாயன உரங்களை அள்ளி போடா, பக்கத்துல போக முடியல, பூச்சி கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுல இருக்கு. நீ சொல்ற வேப்பண்ணைய தெளிப்போம், வேப்பங்கொட்டையை இடிச்சு போடுவோம், கடலை புண்ணாக்க போடுவோம்.

0: என்னத்தனே கண்டோம், பணத்தை தான் அள்ளி போட்டு வீணாக்கினே தவிர ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்காளே. அவனை பாரு, ஒரு ஏக்கர்ல மூணு மேனி பளபளான்னு நெல் எடுக்கான். ஏனி நீ சொல்றத நான் ஒன்னும் கேட்க போறது இல்ல. ஏய், உடனே போய் சக்கர வண்டியை போட்டுக்க. நேர ரசாயன உர கடைக்காரன் இருக்கான் பத்தியா, அவன்கிட்ட போய் என்னென்ன மருந்துன்னு கேளு. எங்க முதலாளி இத்தனை ஏக்கர்ல பயிர் செய்யறாங்கன்னு மட்டும் சொல்லு. அவன் தருவான்ப்பா உரக்கடைக்காரன், அவனுக்கு அனுபவம் எல்லாம் இருக்குப்பா.
1: ஏ தம்பி, என்ன நடக்குதுப்பா? அவனை போட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டுற, ரசாயன மருந்து வாங்கிட்டு வாங்குற, அதுவும் ஒரு அறிவார்ந்த அலுவலர்கள்ட்ட கேட்காம உரக்கடைக்காரன் தருவான் அப்படின்னு சொல்ற. நான் வந்தது நல்லதா போச்சு போலுக்க.
0: ஓய், நீர் இப்ப தேவையில்லாம இங்க எதுக்கு வந்துரு? நானே அகல பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன், வந்திருக்க. பக்குவமா பணத்தை என்னலான்னு பார்த்தா அதையும் கெடுத்து விடலான்னு வந்துட்டா.
1: ஏ தம்பி, உன் வார்த்தை இப்படிதாங்கிறத அங்க பாரு. உன் வேலைக்காரன பாரு, சிரிக்கத பாரு.
0: ஏய், நீ சம்பளம் என்கிட்ட வாங்குறியா இல்ல அவர்கிட்ட வாங்குறியா? போடே, என்கிட்ட போன்னு சொன்ன அந்தால போறான். இங்க வாடே, அண்ணன் வந்திருக்காரு. ஏண்டே முழிக்க, நம்ம ரெண்டு சாப்பிட்டாச்சு. வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதா? 150 இட்லி அவிச்சு வச்சாலும் மூணு நேரத்துல தீர்த்து போடுவாரப்பா. ஒரு நாள் காலையில கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம், பேச்சுக்கு தான் சொன்னான் இட்லி சாப்பிடுங்களான்னு. ஏய், இந்த வார்த்தை திரும்ப வராதுப்பான்னு சொல்லிட்டு என்னையும் இழுத்துட்டு போயிட்டாரு. நான் உள்பக்கமா இருந்தேன், அவரு வெளிப்பக்கமா உட்கார்ந்து இருந்தாரு. அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு இட்லியை சாப்பிட்டுட்டு எழும்புறாமனு பார்த்தா, அரை மணி நேரமா மனுஷன் எழும்பவே இல்லையே. 33 இட்லி போயிருக்கு. நான் என்னன்னு, அவர் என்ன சாதாரணப்பட்ட ஆளா? போய் வாங்கிட்டு வாப்பா. இனிமேல் நீ கேள்வி எல்லாம் என்கிட்ட ஒண்ணு கேட்கவே கூடாது. நான் என்ன சொல்றனோ அத கேளு, போலே எங்கிட்டு.
1: ஏ தம்பி, எதுக்குப்பா அவனை சத்தம் போடுற? ஒரு தகவல் சொல்லு, அந்த தகவலை கெட்டியா புடிச்சிட்டு விவசாயத்துல ஈடுபாடு காட்டு, நோட்ட எண்ணலாம்.
0: என்ன தகவல் சொல்லு
1: தம்பி? கோபப்படாதப்பா, இயற்கை விவசாயம் இன்னலில்லா வாழ்க்கைக்கு வழிகாட்டும்.
0: நீ என்னையும் புடிச்சு வாய்க்கால தள்ளி விட்டுருவேன். நானே படவுடைய பாடு எனக்கு தான் தெரியும்.
1: என்னப்பா, உன் வயல் பக்கம் வந்து நின்னு உனக்கு ஆலோசனை சொல்லலாம்னு வந்தன்னா என்ன புடிச்சு தள்ளிடுவியா? தள்ளுனா நான் இட்லி சாப்பிடாம போயிருவான்னு பாக்கியா? எனக்கு தானப்பா வாங்கிட்டு வர சொல்லிருக்க.
0: ஆமா, அதுக்கு என்ன?
1: உன் பணம் தானே விரயமாகும். நீ வேற சொல்லு, நான் இயற்கை விவசாயத்துல ஏற்கனவே ஈடுபாடு காட்டினேன், அதுல நான் பாதாளத்துக்கு போயிட்டேன். பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லப்பா, பணத்தை எண்ணக்கூடிய வழிகாட்டுதல நான் சொல்றேன்.
0: ஏ மனுஷன வாய்க்கால தள்ளிர பாத்தனே. ஏய், இந்த தலப்பா கட்ட அவுத்து அந்த வரப்புல மெத்த மாதிரி விரிச்சு கொடுப்போம். அண்ணன் உட்காரட்டு, நம்ம புல்லுலே இருந்து விடுவோம். நம்ம சாதாரண ஆளு தானே.
1: ஏ தம்பி, எதுக்குப்பா? மரியாதைங்கிறது வேணும், அதுக்காக இப்படியா தலையில கட்டின டவல ஒரு உதறு உதறி எதுக்குப்ப வரப்புல விரிக்கிற? என்ன விஷயம்?
0: ஏ, என்ன கோவப்பட்டாலும் உங்களுக்கு சொரணையே கிடையாது அண்ணே. வாங்கனே, இருங்கனே. ஏனே, உங்க முகம் வாடி போயிருக்குனே, அதான் இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே தொடங்கலாமேன்னு.
1: ஒன்னும் வேண்டாப்பா, நீ அவன்கிட்ட சொன்ன எண்ணிக்கையே கேட்டேன். எத்தனை இட்லிப்பா சொன்ன?
0: 18 இட்லினே.
1: 18 இட்லி சொல்லிருக்க. அருமையான சாப்பாடு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது இப்ப முகத்தை பாரு.
0: ஏனே, பிரகாசமாயிட்டே. என்னத்தை சொன்னதும் உங்க முகத்துல தெரியுதண்ணே.
1: தெரியுதா?
0: தெரியுதுண்ணே.
1: இப்ப நான் சொல்லுக தகவல அருமையா கேளு. இயற்கை விவசாயம் தப்பா?
0: ஏய், எங்க அண்ணன் என்னவோ சொல்லுவாரு. இளே, அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்?
1: ஒன்னும் இல்லப்பா, தோட்டக்கலை துறை, வேளாண்மை துறை, கால்நடை துறை எல்லாரையும் போய் பார்த்து, இந்த மாதிரி என்னுடைய நிலத்துல நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், மகசூல் ரீதியா பக்கத்துல உள்ளவங்களை மாதிரி எடுக்க முடியல. பக்கத்துல உள்ளவங்க ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறாங்க, ரசாயன உரங்களை பயன்படுத்துறாங்க, அவங்க அளவுக்கு செழிப்பா வர முடியலையே. நான் இயற்கைக்கு வந்தது தப்பா அப்படின்னு மட்டும் ஒரு கேள்விய கேளு. அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து முறையான பயிற்சி எடுக்காதான் உங்களுடைய தோல்விக்கு காரணம், அதனால நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா வேளாண் துறையில போய் பயிற்சி எடுங்க. மண்ணை வளப்படுத்துறதுக்கு மின்னுக்கு கை காசு செலவு இல்லாம அரசு துறை நிறுவனங்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டேன்னா, அதான் எந்த துறையில எல்லாம் தொடர்புல இருக்கணும்னு சொன்னேன்?
0: ஏனே, தோட்டக்கலை துறை, வேளாண்மை துறை தானே?
1: அதேதான்ப்பா, அந்த துறைகள்ல போய் நான் இயற்கை விவசாயத்துல முன்னோடியா திகழணும், எனக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு கேப்பியா?
0: கேக்குறோம்னே, இந்த ராஜாவை விட நான் நல்லா பணம் சம்பாதிக்கணும்னே.
1: விவசாய ரீதியாவாப்பா?
0: ஆமாண்ணே.
1: ரசாயன மருந்துகள் பயன்படுத்தாத, நிலத்தை வளப்படுத்துறதுக்காக பசுமாடு வளர்க்கணும், எனக்கு ஏதாவது கடன் வாய்ப்பு வசதி உண்டுமா அப்படின்னு கிராமங்கள்ல உள்ள பால் பண்ணை இருக்கா?
0: இருக்கு.
1: 4-5 மாடை வாங்கி விடு, நாளைக்கு சாயங்காலம் ஏன் கூடவா நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு போவோம். தம்பிக்கு 4 பசுமாடு போதுமா? எப்படி?
0: எங்க அண்ணனை பாரு, 4 பசுமாடு வாங்கி தாரேன்னு சொல்லிட்டாரு.
1: பயிற்சிக்கு போவியா? எப்படி?
0: கண்டிப்பா போவோம்னே. இல்லே, அந்த பயிற்சியில என்னென்ன சொல்லி தருவாங்க?
1: நீ இயற்கை ரீதியான விவசாயத்துல ஈடுபாடு காட்டுச்சா 3 வருஷத்துக்கு 800 ரூபா வச்சு ஊக்கத்தொகை கிடைக்குமா?
0: இல்லே, அதுக்கு நான் யார பாக்கணும், எங்க பதிவு பண்ணணும், அதுக்கெல்லாம் அலைய வேண்டிய இருக்கும்.

0: ஒண்ணு இல்லப்பா, நம்மளுடைய பிரதம மந்திரியினுடைய பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம்னு ஒன்னு செயல்படுத்துறாங்க.
1: சரி,
0: 3 வருஷம் இயற்கை விவசாயி அப்படிங்கறத ஸ்திரப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு ஏகப்பட்ட வருவாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதிப்பு கூட்டல் வழி மதிப்பாய் வாழலாம். நெல்ல நெல்லா விக்காம அரிசியா விக்கலாம், அவலா விக்கலாம், பொரியா விக்கலாம், மாவா விக்கலாம். அதுக்கெல்லாம் தயார் தானே?
1: எல்லாத்துக்குமே நான் தயார் தான். அமுத சுரபியில் இதுவரை பாரத பிரதமரின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் பசுமாடுகளுக்கு ஏற்படும் தோல் கழலை நோய் தகவல்களை தருகிறார் பரசேரி கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் கே பிரவீன் அவர்கள்.
3: தோல் கழலை நோய்ங்கிறது வந்து மாடுகளில் காணப்படக்கூடிய ஒரு நச்சுயிரி நோய். இது அம்மை வகை நச்சுயிரினால உருவாகுது. இதுல எப்படி இருக்கும்னா, மாடுடைய மேல் ஃபுல்லா வந்து தடிப்புகள் ஏற்படும், காய்ச்சல் இருக்கும், தடிப்புகள் ஏற்படும். போக போக அந்த தடிப்புகள் என்னன்னா புண்ணா மாறி மாடுடைய உற்பத்தி குறையும். மாடு தீவனம் சாப்பிடாது, அதனால மாடுடைய உற்பத்தி வந்து குறையும். இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு நச்சுயிரி நோய். இந்த ரத்தம் உறிஞ்சக்கூடிய கொசுக்கள், உண்ணிகள், இந்த மாதிரியான உயிரினங்களால மாடுக்கு வந்து இந்த நச்சுயிரி வந்து பரப்பப்படுது. அதிக வெப்பம் இல்ல அதிகமான ஈரப்பதம் இருக்கிற டைம்ல வந்து இந்த உயிரினங்கள் வந்து அதிகமா இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த நோய் பரவலும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மாடுகள் நோய் பாதிக்கப்பட்ட உடனே அந்த மாடுகளை வந்து தனியா கட்டணும். மற்ற மாடுகள் கூட அதுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. அந்த மாட்டை வந்து நீங்க கவனிக்கும் பொழுது நீங்க கையுறை பயன்படுத்துறது நல்லது. தனியான பாத்திரங்கள், அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாமே தனியான பாத்திரங்கள் எல்லாம் பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது மாதிரி அந்த மாடுடைய உமிழ் நீர், அதுல இருந்து எல்லாம் கூட இந்த வைரஸ் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே. நாளை இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதில் சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர்

சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம்.

இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னையஞ்சல். அதனைத் தொடர்ந்து பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. குழந்தைகளே, இப்பவே ரெடியாகுங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தீவிரவாதம் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கான தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த

0: விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராம்ராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌத்ரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கங்காஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெனும் ஆடவர் பிரிவில் கபில் பொகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நெஞ்சோடு நீங்க நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:06. நேயர்களே, ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. ஆவியர்களே, நம்முடைய மனங்களை சிறகடித்து பறக்க வந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. செல்ல சிட்டுக்கள், செவ்வந்தி பூக்கள், சிங்கார மொட்டுக்களின் மழலி குரலை கேட்டால் மனம் யாருமே மகிழும். இனிய தருணம் மல்லிகளின் சிரிப்பழகு, கெஞ்சலுடன் கொஞ்சி பேசிடும் மதுர மொழியழகு, நாளெல்லாம் கேட்டாலும் பார்த்தாலும் சலிக்காத ஒன்று குழந்தையும் தெய்வமும், குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளி உள்ளம் கொண்டவர்கள் குழந்தைகள். இவர்களிடம் கொட்டி கிடக்கும் திறமைகள் ஏராளம் ஏராளம். பாடல், கதை, கவிதை, திருக்குறள் அப்படின்னு அசத்த காத்திருக்காங்க. இதற்காக குழந்தைகளை நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-722 முன்னிணைப்பாக 04652 அலைபேசி எண் 890-325-70-39. இணைப்பில் வரும் முதல் பட்டாம்பூச்சி, வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்கிருந்து? கவின், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். கவின், என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக இன்னைக்கு?
4: புயல் பத்தி பாட
3: போறேன். பாடுங்க கேக்கலாம்.
4: வெள்ளை முயல் ஓடுது, குதிக்கு குதி வேகமாக ஓடுது, வெள்ளை நரி ஓடுது, குதிட்டு குதிட்டு ஓடுது, முகல கண்ணிலாள் கீழும் பாக்குது, தட்டி தட்டி வெண்ணிலை தாவி குதிக்க பாக்குது,
3: குட்டையான
4: குடுகுடுன்னு ஆட்டுது.
3: குடுகுடுன்னு ஆட்டுதா?

0: சொல்லுங்க. இவ்வளவுதானா இன்னும் இருக்கா முயல் பத்தி? சீந்துதா? சரி சரி, முயலை பத்தி ரொம்பவே நல்லா சொன்னீங்க. முயல் பாத்துருக்கீங்களா நீங்க? எங்க பாத்துருக்கீங்க? சொந்தக்கார வீட்லயா வளர்க்கறாங்க அப்படிதானே? சில வீடுகள்ல வளர்ப்பாங்க அப்படிதானே? அப்படியே அழகா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும். சரி, முயல பத்தி அருமையா சொல்லிட்டீங்க. பிள்ளைக்கு பாட்டு யாரு சொல்லி கொடுத்தாங்க? டேடி சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிகள்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லணும், சரியா? கவின், என்ன படிக்கிறீங்க கவின்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்படிதானே, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்லா வர வாழ்த்துக்கள்மா. நன்றிமா, நன்றி, நன்றி. இனிப்பில் வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார் இங்கிருந்து? என்ன சொல்ல போறீங்க? பாட போறீங்களா? கேக்குறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பாடுங்க கேக்கலாம்.
1: கரடி மாமா, கரடி மாமா, எங்க போறீங்க, எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போறேங்க. காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போறேங்க. கரடி மாமா, கரடி மாமா, கரடி மாமா, கரடி மாமா, எங்க போறீங்க, எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போறேங்க. கம்ப்ளீட் நல்லா இருக்கு, யாரு தந்தாங்க, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொப்பு தானே, வேற யாருங்க? கடவுள் தந்த சொத்து தான், வேற யாருங்க?
0: அவ்வளவுதானா? முதல்ல வந்து குளச்சல இருந்து கவின் வந்து என்ன பண்ணாங்க, முயல பத்தி பாடினாங்க. அடுத்து நீங்க வந்து கரடி மாமா பாட்டு பாடி இருக்கீங்க. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? பாடத்துல படிச்சீங்களா? கரடி பாத்திருக்கீங்களா எங்கேயாது? சூல பாக்கல அப்படிதானே? கரடி பார்த்தா நம்ம எல்லாருமே பயப்படுவோம் இல்லையா? டிவியில பாத்துருக்கீங்களா? சரி சரி, அருமை அருமை, சூப்பர், நல்லா பாடினீங்க மா. பிள்ளைக்கு படிச்சு என்ன வாங்கணும் எதிர்காலத்துல? சயின்டிஸ்ட். அப்படிதானே? நிச்சயமா, நல்லா படிச்சு சயின்டிஸ்டாக வாழ்த்துக்கள் மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி மா.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி மா. நேரம் இப்போது 8:12:50. நீர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில குழந்தைங்க அருமையா பாத்தீங்கன்னா, முயல் பாட்டு, அடுத்தால கரடி பாட்டு, அடுத்து வர குழந்தைங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம இப்ப கேட்டுலாமா? வணக்கம், வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார் இங்கிருந்து? எங்க இருந்துமா? எந்த ஊர்ல இருந்து? பாலப்பழத்திலிருந்து. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேக்கலாம்.
1: அடிப்படையாக கொண்டது, அது போல

0: அருமையா சொல்லிட்டீங்களே, திருக்குறளும் பொருள் வேற சொல்லிருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? என்னமா இன்னும் இருக்கா குறள்?
1: ஆமா.
0: சொல்லுங்க சொல்லுங்க கேப்போம். என்ன பையன் சொல்லுங்க, பொருள் சொல்லுங்க. முடிச்சதா? நான் உங்க குரலை கேட்டவன அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. மழலை குரல் வந்து ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க, அத வந்து நான் இப்ப அப்படியே உணர்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா. எப்படி ரொம்ப அருமையா இருக்கே, நல்லா சொல்றீங்க பிள்ளை. என்ன படிக்கிறீங்க? யூகேஜியா? அதான் கேட்டேன், பெரிய படிப்பாச்சே பிள்ளைக்கு. படிச்சு என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும் இல்லையா? நிச்சயமா நம்ம வந்து நிறைய பேருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து நல்லபடியா சேவையாற்றணும் அப்படிதானே? சரி, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி டாக்டராக வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்க நன்றிமா, நன்றி நன்றி. குழந்தைகள் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வரிசை கட்டி வந்துட்டே இருக்காங்க. என்ன அடுத்த பாத்தீங்கன்னா, அடுத்த குழந்தை என்ன சொல்ல போறாங்க அப்படி கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி. யார், எங்க இருந்து? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கம்மா.
1: குலநிதி ஆணிநிதி எம்பலம் மக்கள் மரண் சொல் கேளாதவர் தந்தை மகக்கு ஆட்டும் நன்றி அவை எட்டு முந்தி இருப்பே நோக்க குலையில் மாநிலம் முகம் இருந்து நோக்க குலையில் இருந்து.
0: அருமையான குரல்களை சொல்லிருக்கீங்களே அப்படிதானே? உங்க உங்க குரல் கூட அப்படி யாழ் போல அப்படி குழல் போல இனிமையா இருந்துச்சு. நல்ல அருமையா சொன்னீங்க திருக்குறள்கள் எல்லாம். என்ன படிக்கிறீங்க? யுகேஜியா? யுகேஜில இருந்து படிக்கிறீங்க, நிறைய பேர் யுகேஜில இருந்து வரீங்க. பிள்ளைக்கு படிச்சு என்ன வாங்கணும் பெரிய லாகி? டாக்டர் இல்லையா? கண்டிப்பா டாக்டர் ஆகி நல்லபடியா பெரிய ஆளாகி நல்ல வளரணும், அந்த மாதிரி வாழ்த்துறோம் நாங்க. நிலையத்தில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றிடா செல்லம், நன்றி நன்றி நன்றி. நேரம் இப்போது 8:16:50 ஆயாச்சு. குழந்தைகள் அப்படியே பேசிட்டே இருக்காங்க, ஆர்வமா வந்துட்டே இருக்காங்க. நாம ஆனாலும் அப்படியே ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாமா?

0: டிக் டிக் டிக் படத்திற்காக சித் ஸ்ரீராம் குழுவினர் பாடிய ஒரு அருமையான பாடல் அந்த தந்தை பாச பாடலை கேட்டோம்.
1: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு தைராய்டு முகாம், தைராய்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனை நாகர்கோவில், போன் 9842633300.
0: நேரம் இப்போது 8:22 நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நிகழ்ச்சியில நம்மோட பேச அடுத்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்க இருந்து? வீராணில இருந்து ஸ்ரீ கோபிகா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்களுக்காக என்ன வச்சிருக்கீங்க? ரைம்ஸா? சொல்லுங்க கேக்கலாமே. சூப்பர் சூப்பர் கோபிகா, நல்லா பாடிட்டீங்களே. பிள்ளைக்கு பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க?
3: டீச்சர்
0: சொல்லி கொடுத்தாங்க.

0: பிள்ளைக்கு தமிழ் ரைம்ஸும் தெரியுமா? பிள்ளைக்கு தமிழ்ல என்ன ரைம்ஸ் தெரியும்? தமிழ்ல ஒரு ரைம்ஸ் சொல்லுங்க. ஆண்டி கேட்கட்டும், சொல்லுங்க.
1: வானது

அருமை அருமை. நான் வந்து தமிழ் ரைம்ஸ் சொல்லுங்க அப்படின்னு அருமையான பாடல் சொல்லிட்டீங்களே கோபிகா, எல்லாமே மனசுக்குள்ள இருக்கு அப்படிதானே? ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. என்ன படிக்கிறீங்க பிள்ளை? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? பிள்ளைக்கு படிச்சு பெரிய அழகாக என்ன ஆகணும்? டீச்சர் ஆகணும் இல்லையா? கண்டிப்பா நம்ம படிச்சதை வந்து நம்ம வந்து 10 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். நல்ல டீச்சரா, சிறந்த ஆசிரியரா வர வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. நன்றி நன்றி. தங்கச்சி இருக்காங்களா? அவங்க எப்பவும் பேசுவாங்களே, கொடுங்க தங்கச்சிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம் தங்கச்சி, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாருங்க கேக்கலாம். அருமையா இருக்கே. பிள்ளைக்கு பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க தங்கச்சி? யூகேஜி. அப்படிதானே, பெரிய படிப்பாச்சே. பிள்ளைக்கு ஆசை ஏதாவது இருக்கா படிச்சு என்ன ஆகணும்னு? டீச்சர் ஆகணும் அப்படிதானே? கண்டிப்பா அக்காவும் மாதிரி நாமளும் டீச்சரா கண்டிப்பா ஆகணும். நல்லா படிச்சு பெரிய ஆளாக வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. நன்றி செல்ல. நன்றி நன்றி. நேர்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்மோட இணையக்கூடிய அடுத்த செல்லம் யார், எங்க இருந்து அப்படின்னு கேட்டுலாம் இப்போ.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி
0: அலைக்கருத்துக்களால் மனம் கவரும்
1: ஒலி அலை,
0: கலை குழந்தைகளை
1: காற்றலை வழி சந்திக்கும்
0: குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.
2: நிகழ்ச்சியில நம்மோட இணையக்கூடிய அடுத்த பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்து கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லு பட்டாம்பூச்சி, யார் எங்கிருந்து சொல்லுங்க? மண்டிக்காடுல இருந்து. மண்டிக்காடுல இருந்து பேசுறீங்க, என்ன சொல்றீங்க சொல்லுங்க. எங்க வீட்டு பூனை பாட்டு பாட போறீங்க அப்படிதானே? இருட்டுல உருட்டக்கூடிய பூனை உங்க வீட்டுல இருக்கு, பாடுங்க கேக்கலாம். பூனை இருக்கா உங்க வீட்டுல? ஆமாவா? என்ன கலர்ல இருக்கு பூனை உங்க வீட்டுல? என்ன நிறத்துல இருக்கு? சிவப்பு கலர்ல இருக்கா பூனை? நான் வெள்ளை கலர்ல பாத்திருக்கேன், சாம்பல் கலர்ல பாத்திருக்கேன், கருப்பு நிறம் கூட பாத்திருக்கேன். உங்க வீட்டுல சிவப்பு நிறத்துல இருக்குதா?

0: சூப்பர்
1: ஆமா
0: சூப்பர். பூனைக்கு நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க சாப்பாடு? சோறு கொடுப்பீங்களா நீங்க சாப்பிடும்போது? நல்லா சொன்னீங்க, பாட்டு நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா இருந்துச்சு. சரியா, பிள்ளை வந்து என்ன படிக்கிறீங்க? யூகேஜியா? அப்பப்பா, எல்லாரும் பெரிய படிப்பு தான் படிக்கிறீங்க. சரி, பிள்ளைக்கு படிச்சு என்ன வாங்கணும்? நிச்சயமா படிச்சு பெரிய ஆளாக, வாழ்த்துக்கள். சரியா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி செல்லம், நன்றி நன்றி. நேர்களை இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அசத்தின அத்தனை குழந்தைகளுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறலாம். நேரம் இப்போது 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: Take a chance.

பெர்லே பண்பலை 101 நம்மனங்களை லேசாக்க வருகிறது திரை இசை. நிகழ்ச்சியில முதல்ல திருச்சிற்றம்பலம் படத்திற்காக தனுஷ் பாடிய பாடலை கேட்கலாம். பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் தனுஷ். நேர்களை கேட்கலாமா பாடலை?

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேரம் இப்போது 8:37. நேர்களை பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் அடுத்ததா சந்தோஷ் நாராயணன் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பைரவா படத்திற்காக ஹரிச்சரண் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நேர்களே. இது நம்ம குமரி பண்பலை 101.

0: செய்தாய் காற்று.
1: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
2: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
2: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
2: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:30 வரலாறு பேசும் வீரக்கல் பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆ. செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நாளை காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் பூச்சிக்காடு ஆர். கிருஷ்ணவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள்.

திரைசியல் இனிவரும் பாடல் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், சைந்தவி, வைக்கம் விஜயலட்சுமி ஆகியோர் பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் நா முத்துக்குமார். நேர்களை பாடலை கேட்கலாமா?

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

take a chance, take a chance, take a take a chance, chance, take a chance, take a chance, take a take a chance. நேர்களே, குமரி பண்பலை நூற்று ஒன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. காதோடு பாடல்கள், மனதோடு சந்தோஷம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சீமராஜா படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், சத்யபிரகாஷ் பாடியது. டி இமான் இசையில் யுகபாரதி வரிகளில் பாடலை கேட்கலாமா?

நேரம் இப்போது 8:55. மனதை வருடும் பாடல்களை குமரி பண்பலை நூற்றோன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளைப்படத்திற்காக பிரதீப் குமார் ஸ்ரேயா கோஷல் பாடியது. தி இமானி இசையில் யுகபாரதி வரிகளில் பாடலை கேட்கலாமா?

0: by 2032. Central teams to visit Karnataka and Maharashtra to assess drought situation. Government launches Pashudhan Bima portal to streamline livestock insurance, claims and monitoring. Non-stop flight between India and Mongolia takes off. Sensex hits a six-month low to close at 72,772. And at Asian Games 2026, India add 8 more medals in men's javelin throw. Yashvir Singh takes silver. Sri Shankar Murli in long jump, Bulveer Singh in 1500-meter race and Isha Singh in shooting also strike silver. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும், தொடர்ந்து 3 முறை நாட்டு மக்களால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள், பல்வேறு துறைகளில் நாடு அடைந்து வரும் வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
4: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்விற்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன சார். பிரதமர் ஆற்றி வரக்கூடிய இந்த மக்கள் பணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
5: முதன் முதலாக அரசியல் கட்சியிலிருந்து அவர் வந்து ஒரு பொது பொறுப்புக்கு வருகிறார். அது முதல்வர் பதவி. அவர் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவர் வந்து எம்எல்ஏ இல்ல. அதாவது சில பேருடைய சாதனைகள் முறியடிக்கப்படாத சாதனைகளாகவே போயிடும். அதுல ஒரு முக்கியமான ஒரு நபராக, முக்கியமான ஒரு தலைவராக நான் பாரத பிரதமரை பார்க்கிறேன். அவர் குஜராத்தோடைய சட்டசபையில் கால் எடுத்து வைக்கும் போது அவர் முதல்வராக கால் எடுத்து வைத்தார். அவர் அப்போது எம்எல்ஏ கிடையாது, அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சார். அதே மாதிரி பாரதத்தின் பிரதமராக 2014 ஆம் ஆண்டு அதாவது கால் எடுத்து வைக்கும் போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் எலக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேல வேற யாரும் நடப்பதற்கான சாத்திய கூறே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம 25 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அவர் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொதுமக்களிடம் டைரக்டாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, இன்டர்மீடியேட்டே தேவையில்லை, டைரக்டா நீங்க எழுதலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. நாம ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா அதுக்கான என்ன நிகழ்வுன்றது தெரியும். எந்த ஏரியால எந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி டைரக்டா உங்களால ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து ஆராய்ச்சி மணி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து இன்னைக்கு நம்ம கணினி மயமாக்கப்பட்டு அது கைபேசியின் வாயிலாக வந்த பிறகு அது பிரதமர் அலுவலகத்தையே உங்களால் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு மாற்றி அமைத்தவர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுடைய சிற்பி அப்படின்னு இருக்கும். இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்கள்ல லீ குவான் யூ அவர்களும் ஒருவர். ஸோ அவர் வந்து நவீன சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நவீன சிங்கப்பூரின் சிற்பி அப்படின்னு. அதே மாதிரி துருக்கி நாட்டில் முஸ்தபா கேமல் அப்படின்ற ஒரு தலைவர், பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் அந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவர் வருவார். அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்ற வந்த ஒரு சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். 2026 இருக்கிறோம், 2021 நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். இவர் கடந்து வந்த பாதை எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைகள் தான். ஆனா இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட லீவையோ வேற யார் மேலயும் ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனமும், சொந்த கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக இவர் இருப்பது உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருப்பதுதான் நம்ம பார்க்க முடியும்.
4: இப்ப வந்து பிரதமர் வந்து நீங்க உங்களுடைய பேச்சினுடைய வந்து ஒரு குறிப்பிட்டீங்க, மக்கள் கிட்ட வந்து நேரடியா வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா தோன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம ஆகாஷ்வாணியில வந்து பாத்தீங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சி அதற்கான கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட இருந்து கேட்பாரு. அப்போ மக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதே மாதிரி சிறந்த ஆளுமைகளை வந்து அந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவாரு. அதே மாதிரி உலகில எந்த மூலையில என்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தா அதையும் கூட அந்த உரையின் வாயிலா வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா வானொலி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து கைபேசியிலயும் நம்ம வந்து வானொலி கேட்கிறோம், கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வயல்காட்டுல கூட வந்து வானொலி கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வானொலி வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வானொலியில வந்து பிரதமர் உரையாற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க?
5: இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட விஷயத்துல இதை எத்தனை பேர் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சி. இது எல்லா மாசமும் எல்லாருமே வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும்

0: கோபமும் கூட மக்கள் கிட்ட இருக்கு. இந்த முறை பிரதமர் என்ன பேச போறாரு, எதை பற்றி எல்லாம் நமக்கு சொல்ல போறாரு,
1: நம்மளும் சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஆளுமைகள் இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம், நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வெற்றிகளா இருக்கலாம், இல்ல எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிருக்கோன்ற விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல செவி கொடுக்கிறார், அதுவே பெரிய விஷயம். ஒரு நாட்டுடைய தலைவருக்கு முக்கியமான ஒரு எது இருக்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டுடைய குடிமகன்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும்னு.
0: அதாவது நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு இல்ல, நீங்க சொல்றதை வைத்து
1: நான் எதிரொலியாக நான் வந்து உங்களுடைய குரலாக, அது மனதின் குரல் அப்படின்றது இந்தியாவின் குரல், இந்தியாவின் குரலாக அவர் மனதின் குரல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்றாரு. அதோடைய அது வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி வரைக்கும் இந்த மாசமும் அடுத்த மாசம் எல்லாமே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சோ இதுல நம்மளும் சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அது வந்து பெரிய சக்சஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் உள்ளடக்கியது, கார் ஓட்டுறாங்க இல்ல பைக் ஓட்டுறாங்க இல்ல எல்லாருமே ஓட்டுற போது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அதுல வந்து இடம்பெறுது. முக்கியமா இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள், அப்புறமா விவசாயிகள், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இது பெரிய சக்சஸா இருக்கு, இது ரெண்டுமே இதுக்கு சக்சஸா இருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படும் பொருளாகவும் இருக்கு. இது வந்து இந்த காலத்துல, அதாவது இந்த நவீன உலகத்துல இது சாத்தியமா அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க. சோ இது போய் யாரும் ரேடியோ கேட்பாங்களாப்பா, அதுலயும் முக்கியம் ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இது வந்து எதிர்பார்க்காத ஒரு பொருள். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க, இதுல சோசியல் மீடியால கூட இந்த மனதின் குரல் வருது. சோ அதுலயுமே உட்கார்ந்து அது உட்கார்ந்து கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னா, அது அவருடைய வெற்றி அப்படின்றத விட அவர் இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இந்திய மக்களின் எண்ணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதை கொண்டு சேர்க்கின்ற விதம், அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி, அதோடைய என்ன சொல்றது அந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அது அவருக்கு பின்னாடி. இதுல முக்கியமா சொல்லணும்னா, அவர் வந்து எது வேணும்ன்றது செலக்ட் பண்ற, சும்மா எழுதி கொடுத்தாலும் படிக்க முடியாது, அதுல வந்து அவர் எடுத்துக்கொள்ள, ஏன்னா அதுல வந்து அது உண்மையிலேயே மனதிலிருந்து வருகிறது, மனதில் ஆழத்திலிருந்து வருகிறதுனாலதான் அது அவ்வளவு பெரிய வெற்றியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறான்.
0: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா, அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து சொல்லப்படுது. சமீபமா வந்து பாத்தீங்கன்னா வந்து மழைநீர் சேகரிப்போட அவசியத்தை பத்தி வந்து பிரதமர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மழைக்கால நேரத்துல வந்து நம்மளுடைய மழைநீரை நம்ம சேர்த்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பயனடைய முடியும் அப்படின்ற ஒரு வலிமையான கருத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதே போல இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே அவங்களுடைய அன்னை அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அன்னை இல்லாம நம்ம இல்ல. அப்படிப்பட்ட அன்னையோட பெயர்ல மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் அந்த இயக்கத்துல வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரெண்டு விஷயத்த பார்க்கிறோம். ஒண்ணு, நம்மளுடைய தாயை வந்து நம்ம பெருமைப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில மரம் வளர்க்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மக்கள் பணினா இதுதான், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களை நல்வழிப்படுத்துது, அதே சமயம் நாட்டுக்கும் நல்லதை வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுல முன்வைக்கிறாரு பிரதமர். நீங்க எப்படி பாக்குறீங்க இத?
1: பாரத பிரதமர் ஆவதற்கு முன்பாக ஒரு நேர்காணல்ல சொல்ற விஷயம், நான் பெருசு விஷயம் எல்லாம் பண்ண மாட்டேன் அவர் சொல்றாரு. அதாவது பெரிய விஷயங்களை சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு யுக புருஷனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் வாயிலிருந்து வந்தது. நான் பெரிய விஷயம் எல்லாம் செய்வேன், சின்ன சின்ன விஷயங்களை கோர்வையாக செய்வேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கோர்வையாக செய்து பிடிக்கப்படும் பொழுது அது பெரிய விஷயமாக மாறுகிறது. இதுல வந்து இப்படிதான் நான் ஒர்க் பண்ற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது இப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சின்ன சின்ன விஷயங்கள், முதல்ல விஷயம் இந்தியாவுடைய சாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம். அந்த ஃபேமிலி சிஸ்டத்துடைய மெயின், ஒரு குடும்பத்தின் அச்சாணி அப்படின்னா அது வந்து தாய். அவருடைய தாய்க்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணெதிர நம்ம வந்து அவர் வாழ்ந்த விஷயம் நம்ம பார்க்கறோம். சோ அத மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி சிஸ்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். இதே மாதிரி மரம் நடுவது அப்படின்னும் போது சில நாடுகள் நம்ம பார்க்கறோம். ஜென்ரலா சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பேரை கிரீன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த நாட்டுடைய தலைவர், முதல் தலைவர் லீ குவான் யூ அவர்கள் இதே போல மரம் நடுவது அப்படின்றத எடுத்துட்டு வந்தார். இன்னைக்கு அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு. அதே போல பாரத பிரதமர் சில விஷயங்கள்லாம், அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு கேட்கிற விஷயம்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா துடைப்பத்தை கையில் எடுப்பது, அந்த நாட்டுடைய குப்பை

0: குப்பைகளை சரி செய்வது, அது வந்து நான் சொல்றது உள்ளுக்குள்ள அரசியல் இல்ல, தெருக்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஸ்வச் பாரத் அது ஆரம்பிக்கும் போது பல்வேறு லெவல்ல இருக்கவங்க பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு சரியா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் முக்கியம். இன்னொன்னு, நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளுடைய மக்கள் வந்து எல்லாத்தையுமே உடனே ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்க. ஆனா இதுக்கு பெரிய நாடு, இது சின்ன நாடு கிடையாது, பெரிய நாடு, இதுக்கு நாள் எடுக்கும். ஆனா அன்னைக்கு அவர் எடுத்த அந்த விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? 2014 போது இருந்த இந்தியாவுடைய ரயில் நிலையங்கள் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, இந்த வித்தியாசம் அவர் அன்றி கையில் எடுத்த துடைப்போம். அதே போலதான் இன்று மரம் நடும் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காருல்ல, இது பிரதமர் மோடி அவர்களுடைய எடுத்துக்கூடிய முன்னெடுப்பு எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இவர் எதுக்காக இதை சொன்னாரு, எதுக்காக இதை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஜெனரலா சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பொலிட்டீஷியன் தான், அது வந்து ஒரு மாற்று கருத்தே இல்ல, அது நம்ம பாரத பிரதமர் போறதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனாலும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா அதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்தியாவுடைய பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த எலெக்ஷனை முன்வைத்து இருக்காது, அடுத்த தலைமுறையோ இல்ல நூற்றாண்டையோ குறிவைத்து தான் இருக்க முடியும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் ஒரு பிளான் அனுப்புறார், ஒரு வரைபடம், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தோட வரைபடம் அனுப்புகிறார். அது ராத்திரி ஒரு 11 மணிக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு போகுது. 1 மணிக்கு பதில் வருதான், இந்த வரைபடம், இந்த டிசைன், இந்த பிளான் வந்து நல்லா இருக்கு, ஆனா அது இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு கரெக்டா இருக்கும். நீ 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சோ நீங்க இந்த பிளான மாத்தணும், ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ஊர் எப்படி மாறும்னு யோசிச்சீங்க, அப்ப இந்த ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையம், இந்த டிசைன் ஒர்க் அவுட் ஆகாது, அப்ப இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும், அப்ப அதுக்கேத்த மாதிரி இந்த ரயில் நிலையத்தை வடிவமைத்து மாற்றி பாருங்கள், அப்ப நீங்க அதை எடுத்தீங்கன்னா சரியா வருதான்னு பாத்துட்டு அப்புறமா அனுப்புங்க. சோ நான் சொல்லும் போது நேரம் பாருங்க, 1 மணி. சோ அப்படிப்பட்ட ஒரு, நான் சொல்றது இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு அது பண்ணிருக்கலாம், ஆனா அது பண்ணல. சோ அடுத்த நூற்றாண்டோ இல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த திட்டம் போய் சேரணும். அது ரயில் நிலையமா இருந்தாலும் அடுத்த தலைமுறை வரணும்னா ஒரு 20 வருஷம் ஆகும். அப்ப 20 வருஷம் கழிச்சு ஒரு இன்னைக்கு பிறக்கிற குழந்தை 20 வருஷம் கழிச்சு காலேஜ் போகுது. சோ அந்த காலேஜ் போகக்கூடிய குழந்தை எப்படி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரயில் நிலையம் இருக்கணும்ன்றதுதான் திட்டம். அதனால இன்னைக்கு மரம் நடுறோம்னா இன்னைக்கு பலன் அனுபவிக்க மாட்டார்கள், அது பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் பலன் போய் சேரப்போகுது. அந்த முன்னெடுப்பை இன்று எடுக்கிறார். அதனாலதான் அவருடைய திட்டம் வந்து சாதாரணமா தெரியும். என்ன மரம் நடுதல் என்ன இருக்கு, மரம் நடுவதை சாதாரணமாக நிறுத்தவில்லை. இப்ப பிரிக்ஸ் மாநாடு நடந்தது, அதுல 11 தலைவர்கள் இருக்காங்க, அத்தனை பேரையுமே எவ்வளவு விஷயம் பண்ண வச்சிருக்கலாம், ஆனா அத்தனை பேரையும் வரிசையா நிக்க வச்சு அந்த மரம் நடும் பொழுது நாளைக்கு அந்த மரம் வளரும். சோ இந்த நாட்டில இருந்து வேற ஒரு தலைவர் வருவாங்க, இந்தியாவிலயும் இந்த மாதிரி ஒரு தலைமை இருக்கு அப்படின்றது அந்த நாடு சில நாட்டில இருந்து வரக்கூடியவங்க பாப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டில இருந்து வந்தவங்க இந்த இடத்துல மரம் நட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரும். அது வந்து உலகத்துடைய முக்கியமா இந்த கிளைமேட் சேஞ்ச்னு வருது, இப்ப எல்நினோ லானினா நிறைய பருவநிலை மாற்றம் இருக்கு, சீதோஷ்ண நிலை மாறும் போது மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை வந்து முன்னெடுக்கிற. சோ சாதாரணமா ஒரு சின்ன நிகழ்வு தான் இருக்கும், அம்மாவின் பெயரில் ஒரு மரம்ன்ற மாதிரி சாதாரணமா இருந்தாலும் இதற்குள்ள இவ்வளவு விஷயத்த அவரால் சைலண்டா உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியுது. இன்னொன்னு, மரம் நடுவது சாதாரண நபர் அல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் வந்து முன்னெடுக்கும் போது அவரை பின்தொடரும் பலவரும் இதை செய்வார்கள். அப்ப வந்து சாதாரணமா ஒரு விஷயத்த கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்க முடியும் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு.
1: நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருவதா சொல்லியிருக்கீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது 9:30.

நேர்களை கேட்டு மகிழ்வெடுப்பது திரு இசை. குமரி பண்பலை 101 மனதை வருடும் மென்மையான இசை உங்களுக்காக வருது. புது புது அர்த்தங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் கேட்கலாமா பாடலை?

நேரம் இப்போது 9:35. இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பண்பலை 101 திரை இசை கேட்டு. எப்பவுமே தனிமையை விட துணையா இருக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே சந்தோஷம் இல்லையா? ஒற்றுமையா சேர்ந்து இருக்கும்போதுதான் அந்த சந்தோஷம் அப்படிங்கறதே ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் போது அந்த சுகமே தனிதாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் உன்னருகே நான் இருந்தால் படத்திற்காக கிருஷ்ணராஜ் KS சித்ரா பாடியது. தேவாவின் இசையில் தாமரையின் வரிகளில் பாடலை கேட்கலாமா?

நேரம் இப்போது 9:43. இனிமையான அருமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமது குமரி பண்பலை 101. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? சில எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறலாம், சில எதிர்பார்ப்புகள் வந்து அப்படி வெயிட்டிங்ல இருக்கலாம் நிறைவேறதுக்காக. அப்ப வந்து அப்படி இருக்கும்போது இப்ப சில பேர் வரணும், சில பேரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம் இல்லையா? அவங்க வந்து வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம தேடிட்டு கூட இருப்போம். சில நேரம் தேடுறவங்களே கண் முன்ன கூட வந்து நிற்பாங்க. அப்படி வந்து அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாதுங்க. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நீ வருவாய் என படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. எஸ் ஏ ராஜ்குமார் வரிகளில் இனிய பாடலை கேட்கலாமா நேர்களே?

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக இதய தினம் விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் பால்வின் டேவிட் சிங் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 9:49. பண்பலை 101 இசையோடு இணைந்துள்ளோம். அன்பில்லாமல் இந்த அகிலமில்லை.

அன்பில்தானே அனைத்து உயிர்களும் ஆடுகின்றன. அன்போடு அரவணைப்பும் கூடவே பாதுகாப்பையும் தேடும் மனங்கள் பல. தன்னவளை தனக்கானவளை எப்படியெல்லாம் பாதுகாப்பேன் என்று கூறுகிறார் இவர். நிகழ்ச்சியில் வரும் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக ஹரிஹரன் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், வரிகள் வைரமுத்து.

நேரம் இப்போது 9:55. இனிமையான பாடல்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பே நீ பாதி நான் பாதி, உன்னோடு நான் என்னோடு நீ, வருடங்கள் கூட நிமிடங்களாகும் நீ என் அருகில் இருந்தால், நிமிடங்கள் கூட யுகங்களாகும் அன்பே நீ என்னை பிரிந்தால். வரும் பாடல் குரு சிஷ்யன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் கேட்கலாம் பாடலை.

நேயர்களே, இதுவரை திரையிசை கேட்டு மகிழ்ந்தோம். நேயர்களே, மீண்டும் திரைப்பட பாடல்களை இன்று இரவு மணி 10:20 நிலாமுற்றம் நேயர்

குறித்த நேரலை நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வெளிச்சத்தில் இனிய நினைவுகளோடு குமரி பண்பலை 101 ஆரம்பமாவது நிலாமுற்றம். நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நேர்களை உங்களின் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 மற்றும் ஒரு எண் 290 722 இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாம், 890 325 7039. இணைப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? லட்சுமி அம்மா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கமா. என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு?
0: ஆஹா, நம்ம எல்லாமே அப்படி ஒரு பந்தம். குமரி பண்பலை 101 அந்த நேயர்கள் பந்தத்துலதான் நம்ம இருக்கோம். நீங்க நிகழ்ச்சியில முதல் பாடல வந்து பந்தம் படத்துல இருந்தே பாட கேட்டிருக்கீங்க இல்லையா? பேபி பேபி, அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. பாட்டுல கேட்கலாமா? நன்றிமா, நன்றி நன்றி.

0: பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோர கேட்டேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி, ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

东方雷达，就让。

0: Nick, Uncle, you're the
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்பாக்,
1: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111164.
3: இரவோடு இசையும் இணையும் தருணம் குமரி பண்பலை 101 நிலா முற்றத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். இனிப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
4: இனிய இரவு வணக்கம் மேடம். நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
4: எனக்கு சத்யா படத்துல இருந்து
3: நன்றி மேடம்.

0: நேரம் இப்போது 10:32. நிலவின் குளுமை, இசையின் இனிமை, குமரி பண்பலையில் நிலா முற்றம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் யார் கேட்க போறாங்க? அன்பு நேர சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு இரவு வணக்கம் கூறுவது
0: சொல்லியா? என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என்ன படத்துல இருந்து நெஞ்சம் உண்டு நீமை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: நிச்சயம் ஒரு தன்னம்பிக்கை விட்டக்கூடிய ஒரு அருமையான அர்த்தமுள்ள பாடலை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:36 நொடி. இரவின் அமைதியில் இனிய இசை குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்தில் மனம் விரும்பும் பாடல்களோடு குமரி பண்பலையில் வலம் வந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் நம்மோடு வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிக்கும் அன்பு நேயர் யார்?
1: நலமாக இருக்கிறேன், பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் பூப்புகார். அதுல என்னை முதல் முதலாக பார்த்தது என்ன நினைத்தாய் என்கிற பாடல் வேணும்.
0: நிச்சயமா உங்களோட நினைவுகளை நினைக்கக்கூடிய அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்கலாமா?
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி.

0: நேரம் இப்போது 10:41. இசை கேட்டு மனமயங்கும் இனிய நேரம், நிலவோடு சேர்ந்து நாமும் ரசிப்போம் குமரி பண்பலையின் நிலாமுற்றம் நிகழ்ச்சியை. இணைப்பில் வரும் அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோயில் புதுக்கோட்டையிலிருந்து கலில் ரஹ்மான்.
0: உற்சாகமான வணக்கம் ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் வேணுங்க?
1: ஆமா, கலைக்கோயில் திருநாஸ் ஐயா சுசிலாவும் பாடல. நான் உன்னை சேர்ந்து செல்வம், நீ என்னை
0: நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச அந்த இனிமையான பாடல் அப்படியே காட்டலிகள்ல வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா, பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:46. நினைவுகளை தாளாட்டும் பாடல்களுடன் குமரி பண்பலையில் உலா வந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை 8:30 வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆ. செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிலாவுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர், வணக்கம். யார் பேசுறீங்கயா?
1: நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்கயா?
1: நல்லா இருக்குமா.
0: சொல்லுங்கய்யா.
1: கடைசிக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி. யார் பேசுறீங்க? நன்றி சொல்றது யாரு? நிச்சயமா அப்படி ஒரு நல்ல அருமையான நலம் விசாரிக்கக்கூடிய பாடலை கேட்டிருக்கீங்க. பாடலை கேட்கலாமா?
1: சரிம்மா.
0: நன்றி நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிமா.

0: நேரம் இப்போது 10:51. நிலா சிரிக்கு நேரம், இசை ஒலிக்கும் நேரம். பண்பலையில் நெஞ்சம் தொடும் பாடல்கள் உங்களுக்காக. இணைப்பில் வரும் அடுத்த அன்பனேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம், பாரசாலை ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க யார்? அந்த பாடல் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா, உலகம் வந்து அழகு கலைகளின் சுரங்கம் தான், பார்க்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. நாளை காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இதில் பூச்சிக்காடு ஆர் கிருஷ்ணவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர். உங்கள் நலம் நாடும் நமது குமரி பண்பலை 101 நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக இதய தினம் விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இரவின் அழகான இசைமுற்றம் குமரி பண்பலையின் நிலாமுற்றம். நிலாமுற்றம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம்மா. யார் பேசுறீங்க? நிகழ்ச்சியின் நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. என்னமா? ஆண்டிவிளையிலிருந்து தங்கம்மா பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணுமா இன்னைக்கு? சூப்பர் சூப்பர், அருமையான பாடல. நிறைவான நேரம் வந்து கேட்டிருக்கீங்க, பாடலை கேட்டலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி.

0: இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இதுவரை பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் பி உதயபானு, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேயர்களே, நிலைய ஒலிபரப்பி வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை மணி 5:54 வரை ஒலிபரப்பு இராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நீரில் குளிக்கையிலே கண்ணாலே பார்த்தனே, தள்ளாடி தள்ளாடி தலைகீழா விழுந்தியே.
0: நேர்களே, இனி மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம்.

0: 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே. இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: அன்பு நேயர்களே, இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்கள் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும் சொன்னேன் அல்லவா. இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையில் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர்.

அன்பினியர்களே, இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக வாங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வாசிக்க, இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

என்னையர்களே, என்ன சத்தம் இந்த நேரம் என்று சொல்லும்போது நீங்கள் மனசு மயங்கும் என்று சொல்லி பதிலை தந்துவிட்டீர்களோ என்னவோ. அடுத்து வரும் பாடல் இளையராஜாவின் இசையில் மு மேத்தா ஏற்றி மனோ சித்ரா பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் வேலைக்காரன். இதோ, அன்பை வாவா என்று சொன்னால் அதில் அன்பான உறவும் இருக்கின்றதல்லவா?

அடுத்த பாடல் வேதம் புதிது படத்திலிருந்து தேவேந்திரன் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றி எஸ் பி பாசுனியும் சித்ரா பாடியுள்ள பாடல். இதோ, கண்ணுக்குள் 100 கனவு வரும்போது அது நிலவாயிருந்தால் என்ன, சூரியனாயிருந்தால் என்ன?

இன்டிசையாய், மெல்லிசையாய், தேனிசையாய் இம்மூன்றும் கலந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. மனோ சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் காளிதாசன், இசை தேவா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் வைகாசி பிறந்தாச்சு.

நேரம் 11:27 30 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் சென்னை ரெயின்போ பண்பில் 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோண பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யா பாடியுள்ள பாடல், ஆபாவானன் இயற்றி மனோஜ் கியான் இசையமைப்பில் உழவன் மகன் படத்திலிருந்து இந்த செம்மறியாடு பாடல் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் ரெட்டைவால் குருவி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் நா காமராசன் இயற்றி எஸ் ஜானகியின் குரலில் பாடுகிறது இந்த கண்ணன் பாட்டு.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்த பாடல் இது. எஸ் பி வளசனும் சித்ரா பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் ஒரு தாயின் சபதம். அன்பு நேயர்களே, சொல்லாமல் உங்களிடம் எப்படி பேசாமல் இருப்பதுன்னு

நிகழ்ச்சியில் இனி இளையராஜாவின் இசையில் புலமை பித்தன் ஏற்றி மனோ சித்திரா பாடியுள்ள பாடல் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நாயகன்.

இசையை ரசித்துக் கொண்டு முகநூல் வாயிலாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, சென்னை சிவராம் நாகராஜன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அதனைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியும், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் என்று சொல்லியும், மீரா வெங்கட்ராமன் இனிய இரவு வணக்கம் பீட்டர் சார் நலமா என்று கேட்டிருக்கிறார்கள். நலம் நலமறிய ஆவல். நாமக்கல் செல்வராஜ் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தேனி ஹரிராம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கின்றார். சரவணா அழகுமணி அவர்கள் வைரப்பள்ளிப்பட்டியிலிருந்து அய்யலூர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயரும் இனி இரவு வணக்க பீட்டர் சார் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயர் இசையால் இணையும் மனசுமையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். பர்வதவர்த்தினி அவர்களும் வழக்கம் போல ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவிட்டு ஒலித்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை மிக்க நன்றிகள் என சொல்லியிருக்கின்றார். ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். ஏழு கிணறு அபுதாகிர் என்ற அன்பினேயர் பூங்கொத்தை பரிசாய் கொடுத்திருக்கின்றார். மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற அன்பினேயர் பண்பலை தோட்டத்தில் இரவு பாடல்கள் பூக்களாய் மலர, இதயம் அதனோடு தவழ, நித்திரை மறந்து செவிகள் சாய, இசைத்தென்றல் மனதில் வீச, மனசு மயங்கியது இதுவென பேச, நள்ளிரவில் நாதங்கள் நலமாக அமைய, 102.3 பண்பலை நேயர்களுக்கு பூஞ்சோலையானது என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து 59 முத்துலட்சுமி என்ற தொடர்ந்து எல்லா பாடல்களும் அருமை என சொல்லியிருக்கின்றார். இதுவரை ஒழித்து அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர் சார் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்கலாமா?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். புலமைப்பித்தன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் பரிசு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: நிகழ்ச்சி நிறைவாக எஸ் வி பாலசுமின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்கலாமா?
1: இளைய நிலா பொழிகிறதே

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.